0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோட இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரத்தை பயன்படுத்துங்கள், அது உங்களை பெருமைப்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சிற்பி நீங்கள் தான். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கை பாதையில தொடர்ந்து முன்னேற உழைப்பு, மன உற்சாகம், விடாமுயற்சி தேவைதான். கால நேரம் நமக்கு சாதகமா வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்காம தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணணும். இலக்கு புரிந்து சரியான சூழ்நிலை அமைந்து கடுமையான உழைப்பு இருந்தாலும், எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தோல்வி வந்தாலும் கூட அதை பார்த்து மனம் கலங்க கூடாது. திட்டமிடும் போதே தோல்வி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமும் நம்ம கையில இருக்கணும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கை. அது வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி, அதை பதிய வச்சு முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க பழகணும். வாழ்க்கையில தோல்வியும் இழப்பும் மட்டும்தான் நான் சந்திச்சுட்டே இருக்கேன், எப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற எண்ணங்களுக்கு சுவாமி சின்மயானந்தா ஒரு பதில் சொல்றாரு. தோல்வியும் இழப்பும் அறிவுக்கான கொள்முதல்கள். அதை வைத்து தான் அனுபவ பாதையை நாம் செப்பனிட போகிறோம். அதற்குள் நொறுங்கிவிடக் கூடாது, எதிர்கொண்டு எழ வேண்டும். வெற்றி தொடு தூரத்தில் தான். எதை நினைத்து உழைக்கிறோமோ அது நிச்சயமாக உங்களுக்கு உரிமையாகும். இது வெறும் பேச்சல்ல, மனதிலும் செயலிலும் வெற்றிக்கான கனவுகளையே காணுங்கள். நடந்ததை மறந்து முடிந்ததை செய்யுங்கள் போதும். இனி வாழ வேண்டுமா எனும் விரக்தி ஒரு நாளும் கூடவே கூடாது. துணிவே துணை எனும் மந்திரத்தை நினைவில் வையுங்கள், உங்கள் வாழ்வு மலர்ந்து மனம் பரப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமா ஏற்படுதோ அந்த மாதிரியான நேரங்கள்ல மனசு ரொம்ப தைரியமா வச்சுக்கணும். நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மனநிலைய வளர்த்துக்கணும். எல்லாமே ஒரு காலத்துல சரியாயிடும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்பையும் சின்ன சின்ன உதவிகளையும் கொடுக்கணும். அதுதான் நம்மளை மேன்மையடைய செய்யும். சாதாரண மண்ணை எடுத்து தண்ணியில கரைக்கும் போது தண்ணி பூராவும் கலங்கிடும். ஆனா சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு மணல தண்ணீர்ல கரைக்கும் போது அந்த தண்ணியில கலக்கம் ஏற்படாது. ஆக ஒரு நபருடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு உதவக்கூடியது இது மட்டும்தான். 1 கடமை, 9 உறங்குவது, உழைப்பது, உடல் பயிற்சி, மனப்பயிற்சி செய்வது, இது எல்லாமே கடமை. 2 சேவை, பெரியோரை வணங்குதல், பிறருக்கு உதவுதல், ஏழைகளுடைய துயரை தீர்த்தல், இது எல்லாமே சேவை. 3 வழிபாடு, பிரார்த்தனை. நம்மளோட கடமைகளை திட்டமிட்டு செவ்வனே செய்யும் போது வெற்றி நம்ம கையில கிடைக்கும், நல்லதே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.8.

Oh,

0: இந்தியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
4: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ் டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
3: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மன்னரை சேர்ந்தொழுகள், அதிகாரம் 70, குறள் எண் 691. அகழாதணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். மிகவும் விலகாமலும் மிகவும் நெருங்காமலும் தீ அருகே குளிர்காயக்கூடிய நபர் போல ஆட்சியாளரை சார்ந்து பழக வேண்டும். அகலாது அணுகாது அப்படின்ற வார்த்தை மன்னரோடு, நமக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபரோடு பழகக்கூடிய முறை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய திருக்குறள். யாரெல்லாம் மன்னரோடு சேர்ந்து பழகுவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தீக்காய்வார் போன்ற அணுகுமுறையில் பழக வேண்டும். தீக்காய்வார் போல்க அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? குளிர்காலத்தில் தீ மூட்டி குளிர்காயும் போது தீயின் அருகில் நெருங்கி போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளை சுட்டுடும். அதே வேளையில் ரொம்ப தூரமா இருந்தாலும் குளிர் காய்வதற்கே பொருள் இல்லாமல் போயிடும். அந்த தீயினால் பயனில்லாமல் போயிடக்கூடாது, மிக அருகிலும் செல்லக்கூடாது, தொலைவிலும் போய்விடக்கூடாது அப்படின்ற அணுகுமுறைய நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்ற கருத்தை வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. மன்னரோடு நெருங்கி பழகக்கூடிய தன்மையில் கவனம் தேவை. மன்னரோடு ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் அப்படின்னா இவர் நம்மளை மதிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். மன்னரை நெருங்காம தூரத்துல இருந்துட்டா அந்த நாடு தொடர்பான மன்னருக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்ற வார்த்தையும் வந்துடும். பண்பும் பயனும் அது, பயனும் இருக்கணும், அதே வேளையில் மதிப்பு தன்மை இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனத்துல எடுத்து நடக்கிறதுக்கு பேர் தான் தீ காய்வார் அப்படின்ற உருவகத்தை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்காரு. அரசனின் சீற்றத்திற்கு ஆளாகிற அளவுக்கு மிகவும் நெருங்கியும் போய்விடக் கூடாது, மிகவும் ஒதுங்கியும் வாழக்கூடாது. அதற்கான ஞானம் தேவை, புத்தி கூர்மை தேவை. நமக்கு தலைவர்களாக இருக்கின்றவர்களை அணுகும் பொழுதும் கூர்மையான புத்தியோடு செயல்படுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எதுகடல் ஓசை FM 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய்

அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தது எலி. பூனைய பார்த்து பயந்து பயந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? நேர கடவுளை போய் சந்திச்சது. நான் நாய்க்குட்டியாக மாற வேண்டும், பூனையை மிரட்ட வேண்டும், எனக்கு வரம் தாருங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டது. உடனே கடவுளை இறக்கப்பட்டு வரம் கொடுத்துட்டாரு. அந்த எலியை நாய்க்குட்டியா மாத்தி அனுப்பிட்டாரு. புதிய வேகத்துடன் பூனையை மிரட்டி வாழ பூகம்பமாய் புறப்பட்டு போனது நாய்க்குட்டியாக மாறிய அந்த எலி. நேரடியாக அடுக்களையில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த பூனையை பூதாகரமாக சந்தித்தது. நேருக்கு நேராய் நாயை கண்ட அந்த அடுக்கணை பூனை முதலில் பம்மியது, பிறகு சுதாரித்துக் கொண்டது. தன்னுடைய நீண்ட உடம்பை கூறிய வில்லாக வளைத்தது. நீண்ட நெடிய உருவமாக தன்னை காட்டிக்கொண்டு கால் நகங்கள் கை நகங்கள் எல்லாம் விரித்து காட்டியபடி மீசையை நாவால் முறுக்கி விட்டபடி கொக்கி பல்லை வெளியே நீட்டி சிரித்து காட்டியது. புலி போல் ஒரு சீறு சீறியது பாருங்க பூனை, அவ்வளவுதான். ருத்ர தாண்டவ பூனைய பார்த்ததும் ஈரக்குல நடுங்கி போச்சு. நாய்க்குட்டியா மாறின இந்த எலிக்கு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு. மூச்சு வாங்கி நேர கடவுள்கிட்ட போய் நின்னது. கடவுளே, அந்த ருத்ர தாண்டவ பூனைய பார்த்ததும் உடம்பே உதறல் எடுத்துடுச்சு, அதான் பயத்துல ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கடவுள் சொன்னாரா, நீ இப்போ எலி கிடையாது, நீ ஒரு நாய்க்குட்டி, அதை எப்படி நீ மறக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்டாராம். நாய்க்குட்டியாக மாறியிருந்த எலி திரும்ப கேட்டதாம், தெரியும் கடவுளே, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் நாய்க்குட்டியா மாறிட்டேன், அது எனக்கு தெரியும், ஆனா அந்த பூனைக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாம். ஆமா நேர்களை, உள்ளத்தில் மாற்றம் இல்லாத உருமாற்றம் ஒரு நாளும் பயன் தராது. அகமாற்றம் இல்லா புறமாற்றம் புற முதுகுதான் காட்டும். ஆபத்து வருமுன் பயந்தால் அது முன்னெச்சரிக்கை, வந்த பின் பயந்தால் அது கோழைத்தனம். ஏதாவது வர வேணும் அப்படின்னு வாழ்க்கையில கேட்டுட்டே இருக்கோம். வாழ்க்கை அப்படின்றதே மிகப்பெரிய வரம். கடவுள் வரலாம் நமக்கு தரமாட்டாரு, வாய்ப்புகளை தான் தருவாரு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எதிர்ப்பு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஆரம்ப எழுத்தாளர் அந்த மனிதர் மெல்ல மெல்ல பிரபலம் ஆயிட்டே இருந்தாரு. எழுத்துலகில் புகழுடைய உச்சிய தொடணும் அப்படின்ற லட்சியம் தான் அவருடையது. கடினமா உழைக்கிறாரு, பத்திரிகைகள்ல தன்னுடைய பெயரை பழிச்சிட வச்சுட்டாரு, அதால நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி நல்ல விதமா வளர்ந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் புனை பெயர்ல அவரை பத்தி தவறான கருத்துக்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை கூட விட்டு வைக்காம தாறுமாறா எழுதி தள்ளுறாங்க. வாசித்த வாசிப்புகள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? பட்டி தொட்டியெல்லாம் அவரை பத்தியே பேசுறாங்க. கசமுசான அவதூறு செய்திகளையே அதிகமா பேசும்போது நம்ம தகுந்த ஆதாரங்களை வைத்துதான் பரப்புரை ஆற்றுகிறோம் அப்படின்ற வார்த்தைகளையும் கேட்கிறாரு. இந்த எழுத்தாளர் எந்த மறுப்பு அறிக்கையும் விடல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எழுதிட்டே இருக்காரு. கொஞ்ச நாட்கள்ல அவர் மேல பெரிய அனுதாபாலையே வீச ஆரம்பிச்சிடுச்சு. என்ன உலகண்டா இது, அநியாயத்துக்கு ஒரு அப்பாவியோட பேரை இப்படி கெடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் மேல எல்லாரும் இறக்கப்படக்கூடிய நாட்கள்ல அவருடைய அடுத்த புத்தகம் வெளிவந்தது. அவரை பத்தி அரசல் புரசுல நிறைய கேள்விப்பட்டு இருந்த மக்கள் பூட்டி போட்டு அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்தது. அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதையும் அவரை வாங்க வச்சுட்டாங்க மக்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவரை பத்தின அவதூறு செய்திகளை பரப்புன புனைவு எழுத்தாளர் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அவரை பத்தி அவதூறு எழுதி பரப்புனதும் அவரே தான். ஆமா நேயர்களே, இந்த மாதிரிதான் நல்லதோ கேட்டதோ 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கணும். இதுதான் விளம்பர உலகத்துடைய அடிப்படை இலக்கணம். பழி சொல்லும் ஒருவன் வழி சொல்ல மாட்டான் அப்படின்றத நாம புரிஞ்சு வாழணும். நம்மள கிட்ட யாரையாவது குறை சொல்லக்கூடிய நபர் நிச்சயமா ஒரு நாள் நம்மளையும் யாராவது ஒருத்தர் கிட்ட குறை சொல்லுவாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு அருளானந்தம். தெற்குவாடி பல்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வெள்ள விட போவேன். பாலம் தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரிகிற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா காற்று, இதே கச்சா நேரம் தான். இப்போ இன்றைக்கும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் இப்போ அங்கே நிற்கிறான், மதியம் மகன். அவனை வாரியாடா கடலுக்கு ரீக வாரியான்னு கூப்பிடுறேன், வாரம்னு சொல்லிட்டான். அதோட போய் வலையை பொறிக்க போகும்போது காண கம்பு உருவி தண்ணியில் விழுந்துட்டு நானும் பட்டன் தண்ணியில் விழுந்துட்டேன். இதே இந்த இதே காற்று வரத்தான் காற்று, நல்ல சரியான காற்று. தண்ணியில் விழுந்துட்டேன். எந்த வல்லமோ வத்தையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எல்லாங்க கிடக்கு காற்று, கச்சா காற்று உரமாக அனுப்பிட்டேன். வத்தை வேகமாக வலிஞ்சு போகுது, அது வலிஞ்சு போகுது. நான் அந்த வத்தையை நோக்கி நீறேன், நீங்க முடியலை, வத்தை அவ்வளோ வேகமாக குறுக்க போகுது. அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிறேன், ஆஃப் பண்ணிட்டான். ஆச்சரியமாக இருக்குது, அது அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணி முடிஞ்சால் நீ நிற்க மண்டுக்கு வத்தை குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளோக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை. நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்தை நின்றுட்டு இந்த நின்று வலியுது. அதோட போய் ஆண்டது இந்த இடத்துல மறுச்சோம்னா என்ன ஆகும்? இந்த பையன் செய்தி என்ன, என்ன நடந்துச்சுன்னுமே தெரியாத இவனும் இப்படி போயிட்டான்னா என்ன என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் ஓடு, நீஞ்சிக்கிட்டே கண்ணீர் ஓடுது. ஆண்டவர் அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வத்தையில் கையை வச்சேன். அப்படியே அந்த சோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். இவ்வளோ ஒரு இன்றைக்குன்னு பார்த்து அந்த பையனை நான் ஏற்றிட்டு போயிலன்னு வச்சுக்கிறேங்க. என் போ நான் என்ன ஆச்சுன்னு தெரியாது, பாடியும் கிடைக்காது, கிடைக்கிற லக்கத்தில் இல்லை. அதே சமயம் பலகரும் வத்தை வத்தை எப்படி போச்சு, வத்தை வேறால் வத்தை அவன் எப்போ வாங்கினோம்னு போடுவான், கடத்திட்டு அந்த வத்தையை எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் திரும்ப போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சுக்கான லேசாக இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இப்படி புளி கூடு மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கணும். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த பையலை கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:09 ஆயிடுச்சு. இன்னைக்கு வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை, 26 செப்டம்பர் 2026. இன்றைக்கி காலையில் 7:09 ஆகிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நிகழ்ச்சியை தொடங்கினா இன்றைக்கான வானிலை நிலவரம் நம் நிகழ்ச்சிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நம்ம வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய இந்திய ஆய்வு மையத்தால் கள்ளக்கடல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களார் கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அப்படியே நம்மளுடைய வானிலை என்ன சொல்லுது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமா மணிக்கு 22 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமா மணிக்கு 28 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கால வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமா 28°C வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கள்ளக்கடல் அப்படின்ற அந்த பாதிப்பு தான். கள்ளக்கடல் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, அதே கள்ளக்கடல்லாம் மீண்டும் வந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்த கள்ளக்கடல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக சனிக்கிழமை, அதாவது இன்றைக்கி காலையில் 2:30 ஆரம்பித்து திங்கக்கிழமை காலையில் 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்தில் காற்று, அந்த காற்றால் அலைகளோட உயரம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருக்கும். பேரலைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேரலைகள்னா 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட பேரலைகள் வந்து வருமா. அந்த பேரலைகளும் சும்மா டக்கு டக்குன்னு வந்து போகாமல் 20-24 வினாடிகள் வரும், ஒன்றும் நீடிக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய வந்து அதிக காற்று அழுத்தத்தோடையும் அலைகள் ரொம்ப சீற்றமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல தாழ்வான பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீனவர்கள் யாரும் வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாங்கிறது எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மீனவர்கள், சின்ன சின்ன படகுகள் வச்சுருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் கரையோரங்களை மீன் பிடிக்க வேண்டாம், அதையும் தவிர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் யாரும் கடற்கரை ஓரங்களில் வந்து போக வேண்டாம், வேலைகளுக்கு வந்து போனால் கூட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு நின்றுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களுக்குனா தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மீனவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக அவங்களோட படகை நிப்பாட்டி வச்சுங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிறது இன்னும் 2 நாளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எதுவுமே நடக்காமல் இருந்தால் அது வரலே கடல் அதோட நிகழ்வு வந்து பண்ணிட்டு போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. இப்படி பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
4: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
5: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பார்த்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சரியாக 7:29 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னும் ஒரு மாதத்தில் தீபாவளிக்கான அந்த ஒரு வைப் வந்து ஆரம்பிச்சிடும். தீபாவளி அப்படின்னாவே பலகாரம் புது ஆடை அப்படின்னா தவிர்த்து முதல்ல ஞாபகத்து வருது பட்டாசு வெடி. எல்லா திசையிலும் வெடி வந்து வெடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் வெடி வந்து போகிறதுக்கு வந்து ஆசைப்பட்றீங்க, வெடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் வாங்கிக்கலாம், அங்கங்கே கடைகள் வந்து போடுவாங்க. ஆனால் வெடி கடையே போடுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய அரசு தெரிவிச்சிருக்காங்க, இணைய வழியில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். கட்டாயமாக அந்த விண்ணப்பிச்சு அதில் இருக்கக்கூடிய ஃபார்மை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பட்டாசு கடைகளை வந்து அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய இணைய வழியில் இதுக்காகவே வந்து புதுசாக வந்து ஒரு அரசு இணையதளம் வந்து உருவாக்கியிருக்காங்க. IFHRMS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு இணையதளம். நீங்கள் வந்து நம்ம இசேவை மையத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டாசு கடைகள் அமைக்கிறதுக்கான ஒரு விண்ணப்பம் இருக்காமே அது வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அவங்க வந்து விண்ணப்பிச்சு தருவாங்க. வெறும் 600 ரூபாய் வந்து நீங்கள் கட்டி அந்த உங்களோட லைசன்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்படி லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் யாராவது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைகள்லேருந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் யாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு விண்ணப்பம் வாங்கி லைசன்ஸ் வாங்கிட்டு கடைகளை வந்து ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. முன்னாடி ஒருவேளை அந்த லைசன்ஸும் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்களும் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போதைக்கும் கட்டாயமாக நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வெடிக்கடைகள் வந்து போடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் முதல்ல போய் உங்களோட லைசன்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் வெடிக்கடைகள் வந்து போடுங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தோன்றும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னையிலிருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறத வந்து விட்டுருக்காங்க. விடுமுறை அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வங்கிகள் வந்து ஒரு லீவாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வேலை நிறுத்தம், அதை வந்து பேங்க் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்களா, அதோட ஒரு அந்த சாராம்சத்தின்படி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்மளுடைய அந்த வங்கி ஊழியர்கள் இருக்காங்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் வந்து பண்ண போகிறாங்க. வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. அதில் முதல் நாளாக இன்றைக்கி நம்ம வாரத்தோட ஒரு மாதத்தோட 4வது சனிக்கிழமைங்கிறனால ஏற்கனவே பேங்க் லீவு, இன்றைக்கி வந்து பேங்க் வந்து கிடையாது, இன்றைக்கே வந்து லீவு தான். அது தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் வங்கியல் ஊழியர்கள் வந்து கூட்டமைப்பாக சேர்ந்து 3 நாள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து இயங்க போகிறாங்க. அதோடு சேர்த்து இப்போ இந்த 3 நாட்களுக்கும் எந்த ஒரு வங்கி சேவை நம்ம வந்து பெருசாக பயன்படுத்த முடியாது. மொபைலில் நெட் பேங்கிங் வந்து இருக்கும், ஏடிஎம் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். இதற்கு நடுவில் இதில் எல்லாத்தையும் வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்மளோட வங்கி ஊழியர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இத்தனை நாள் தொடர்ந்து வேலைநிறுத்தம் வந்து வரப்போகுது அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு 27 செப்டம்பர் 2026 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு, ஞாயிறு அப்படின்னாவே விடுமுறை தான், இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகள் எல்லா நாளும் நடக்கிற மாதிரி வழக்கம் போல் இயங்கும், ஒரு நாள் முழுக்க பேங்க் வந்து இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு நாளில் நமக்கு வந்து பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம வங்கி கிளைகளுக்கு இந்த 3 நாட்களையும் வங்கி கிளைகளுக்கு நேரடியாக நம்ம வந்து போக முடியாது, பணம் எடுக்க முடியாது, பணம் செலுத்த முடியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாது, பேங்க்கே திறக்காது. ஏதாச்சும் பண்ணணும்னா நாளைக்கு ஒரு நாள் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லா வேலையும் பேங்க்கில் போய் பார்த்துக்கலாம், திறந்துருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் திறக்காது. இன்றைக்கும் லீவு, திங்கள்லேருந்து புதன் வரைக்கும் லீவு, அடுத்து 1ஆம் தேதி தான் நீங்கள் வந்து திரும்ப வந்து பேங்க்கு போக முடியும். அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால் நாளைக்கு வந்து பார்த்துங்க, இல்லைனா 1ஆம் தேதி உங்களோட வேலைகளை வந்து பார்த்துங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இப்போ இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,463 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,010 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,711 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 112,080 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக நம்மளுக்கு காலாண்டு விடுமுறை அப்படிங்கிறது நேற்று வந்து விட்டுருக்காங்க. நேற்று விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்றுமே நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எக்ஸாம் சில பேருக்கு வந்து இருந்திருக்கும் போல. இது தொடர்ந்து நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலாண்டு விடுமுறை அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து விட்டுருக்காங்க. அக்டோபர் 4 தேதி வரைக்கும் வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நல்லா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வாரம் முழுக்க வீட்டில் வந்துருக்கலாம். அடுத்த வாரம் தான் அந்த ஸ்கூலுக்கு அதுக்கு அடுத்த வாரம் தான் ஸ்கூலுக்கு வந்து போகணும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நல்லா ஒரு வாரத்துக்கான அந்த விடுமுறையை சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. நல்லா செலவிலிங்க. முடிஞ்சால் அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது ஏதாவது படிங்க, இல்லைன்னா ஏதாச்சும் நல்ல தகவலை தெரிஞ்சுக்குங்க. அது போல் அதுக்கு எப்பவும் மனசு வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விடுமுறை நேரத்தை நண்பர்களோட செலவழிக்கிறதும் நல்ல விஷயந்தான். நம்ம தனியாக வீட்டுக்குள்ளேயே ஃபோன் வண்டிகிட்டு வந்து இருக்காமல் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசுங்க. இல்லைனா எப்போவாச்சும் நேரம் கிடைக்கும் படிங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, சும்மா வந்து நேரத்தை போக்கிடாதீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்றைக்கான அந்த விளையாட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்கள்ல நேற்று ஏசியன் கேம்ஸ்ல நம்ம இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்க பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. தங்க பதக்கத்தை வந்து யார் சுட்டெடுத்தது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரைஃபிள் பிரிவில் வந்து எடுத்திருக்காங்க. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து 10 மீட்டர் கலப்பு ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு பிரிவில் வந்து சுர்ச்சி மற்றும் கமல்ஜீத் அப்படின்ற இந்த ஜோடி அவங்க வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. சூப்பரான ஒரு தங்கம் நம்ம இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் 2வது தங்கம். ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு தங்கம் வந்து வாங்கியிருந்தாங்க, இப்போ 2வது தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த தங்கத்தோடு சேர்த்து நிறைய வெண்கலம் நம்மளுக்கு வந்து நேற்று வந்து கிடைச்சிருக்கு. 12 வெண்கலம் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அங்கங்கே வந்து சாதனைகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வட்டு எறிதல் போட்டியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான அங்கங்கே சில போட்டிகளில் நிறைய பேர் வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாக 23 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 23 பதக்கத்தோடு நம்ம இந்திய அணி 12வது இடத்துல இருக்குது. முதல் 3 இடத்துல இருக்க அணிகளோட அந்த பதக்கப்பட்டியலுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக வந்திருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, சீனா மொத்தமாக 98 தங்கம், 24 வெண்கலம், 37 வெள்ளின்னு சொல்லிட்டு 159 பதக்கத்தோட முதல் இடத்துல இருக்காங்க. 159 நம்ம இந்தியா மொத்தமாக வாங்கினதே 23. அதாவது இந்த 23ங்கிறது வந்து சீனா வாங்கின வெண்கலத்தை விட கம்மி. அந்தளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எல்லாம் நம்ம மாறும். இது முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து முயற்சி பண்ணித்தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லலாம். 2வது இடத்துல ஜப்பான் வந்திருக்கு. ஜப்பான் 28 தங்கம், 43 வெள்ளி, 44 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 115 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களும் முயற்சியே பண்ணுவாங்க நம்ம இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நிறைய கேம்ஸில் வந்து இல்லை, அவங்க சீனா வந்து எல்லாத்துலேயுமே விளாடுவாங்க. எல்லா கேம்ஸ்லையுமே சீனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது சில போட்டிகளை நம்ம இந்தியாவிலேருந்து வீரர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த போட்டி நம்ம இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து விளையாடவும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. இல்லை இப்போ தான் கற்றுட்டு இருக்கவங்களாம் வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நமக்கு வந்து பதக்கம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணட்டும். அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுப்போம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தான். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் நேராக போய் மடியை வச்சான். நல்லா தெளிவாக வச்சு எடுத்துகிட்டு போன மடி வாடகை தாக்குல போக தூர் வந்து சென்டரில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டேக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குகிறேன். அப்பவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேன்னு சொல்லவும் திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெலாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்குது. அவட சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் டே வாங்கடா கேளியடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டு இருக்க போட்டுதான் கடை பிடிக்கிறவங்க தூக்கி போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றணும். அவ்வளோதான், இன்னும் உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போதே நினச்சேன் இனிமேல் இந்த கடை தொழிலையே விட்டுருந்தேன் அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சிருந்தா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சு. அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி விலங்க தூக்கிட்டு திருப்பி நீவாடு மாறி கூட காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் கூட நாங்கள் கடவுள் நான் சொல்லிட்டேன், என்ன கையை கழுவி விட்டுருங்க, நான் ரத்தம் கைக்கிட்டேன், ரத்தம் கைக்கிட்டேன், எனக்கு வாய் ஊக்குவிக்க ரத்தம். ஏன்னா தாமூட்டி தானே வெளியே வந்த போட்டோ விட்டு 4 பேர் தப்பிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிச்சு, செத்தா 5 பேர் ஒன்றா செத்துடும் அப்படின்னு. ஒரு வல்லங்க லாஞ்சிக்காரங்களாம் யாரும் தேடி வரல. எங்களுக்கு பசி 4 மணிக்கு விழுந்தது. எங்களை கவு தூக்கவோ கொள்ளவோ ஒரு போட்டோ எதுவும் தேடி வரல. அவ்வளோ எல்லா கண்டிஷன் தப்புற நேரம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நக்கையெல்லாம் வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் கடவுள் திருப்பையில் வந்து எங்களுக்கு அந்த 2 பாய் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய் முன்னே ஓடிக்கிட்டு பின்னால் உள்ள பாயை வெளில போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லக வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குளுக்கோஸ் ஓடிச்சு. அதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரபலமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு CR பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று BJP கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு CR பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார்.

டெல்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2ஆம் தேதி நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப் பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாமை மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய வேலைகள் வந்து சுற்றி சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு துறைகள், ஒன்று ரயில்வேஸ், இன்னொன்று மருத்துவம். இது ரெண்டையும் வந்து கலந்து ரயில்வேஸில் மருத்துவ பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்கும்போது, நம்ம ரயில்வேஸில் நர்சிங் சூப்பரிண்டென்ட், ஃபார்மசிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், லேப் அசிஸ்டன்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து இருக்குதான். இது ரயில்வேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறதே அவங்க ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இருக்குது, இது வந்து எல்லா நம்ம ரயில்வேஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மெடிக்கல் டீம், கோர் டீம் வந்து வச்சுருக்காங்க. அதில் வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கல்வி தகுதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னாலே, ஒவ்வொரு வேலை அந்த ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெக்னீஷியன், நல்ல ஒரு படித்த பட்டப்படிப்பு முடித்த நர்சிங் கோர்சஸ் முடித்த வந்தவங்களை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு வந்து படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரயில்வேஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். rrbapply.gov.in அப்படின்ற இணைய முகவரியில் அதை பற்றின தகவல் இருக்குது. rrbapply.gov.in நீங்கள் ரயில்வேஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்சிங் சம்மந்தமான ஒரு வேலைக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 14 வரைக்கும் டைம் வந்திருக்கு. விண்ணப்ப கட்டணமாக ஒரு 500 ரூபாய் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல். அடுத்ததான் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில இன்னைக்கு வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு விடுமுறை நாளும் கூட. சிறப்பாக இந்த விடுமுறை நாளை வந்து நல்லா கொண்டாடி என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தைக்கும் போயிட்டு எல்லா வேலைகளும் வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்துடுங்க. மறக்காம நான் ஏற்கனவே சொன்னதான், நாளைக்கு வங்கிகள் வந்து இருக்கும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து வங்கிகள் இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லா வங்கியுமே வந்து இயங்குமாம். அதனால நாளைக்கு ஒரு நாள் பேங்க் வேலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம பார்த்து வச்சுருங்க. ஒரு நாளை விட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 நாளுக்கு லீவு. இதை மறந்துடாதீங்க. யாருக்காச்சும் தெரியப்படுத்தணும், வீட்டில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிடுங்க. ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சின்ன பசங்களாக இருக்கீங்கனா கூட உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு பேங்க் இருக்குமா ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விட்டா அடுத்த 3 நாளைக்கு வந்து பேங்க்கில் வந்து வேலைகள் வந்து இருக்காது. இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் என்ன கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பை பை, சி யூ மக்களே.

கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனும் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு என் பொண்ணு என் பொண்ணு இதை பார்க்காத கண்ணு என்ன கண்ணு

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்தி கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்பால், லாம்பால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலாண்ட் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங், லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில், வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: ஆடை
4: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: வானொலி
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.

எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். கடந்த காலத்தை ஆதரித்து எதிர்காலத்தை உருவாக்கி, நிகழ்காலத்தை உருவாக்கி எதிர்காலத்தை நமக்கு வழிகாட்டும் உறவே ஒரு நல்ல உறவு. உறவுகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் சனிக்கிழமை மக்களே, அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாழ்த்துக்கள்லாம் இருக்காது. உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, பாடலை கேளுங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி, ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு கங்கா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அலைப்பாயுதே படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கவிதா எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு கடலோசைக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் பெரிய மருது படத்திலிருந்து வடலப்பிள்ளை நேசத்துக்கு அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99-99 கால் பண்ணுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: தித்திக்க திகட்டாத வாழ்த்துக்களை சொல்ல கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு வட்டணத்துலேருந்து ராபர்ட் எண்ணெய் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், யாரடி நீ மோகினி, அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு மீராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் மீராவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்திட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சித்தார்வட்டிலிருந்து தோப்பிக் ரோமா. இன்று நிகழ்ச்சியை வழங்கும் அண்ணன் தங்கமான அண்ணன் அவர்களுக்கும் தோப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களும், அப்போ திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் நண்பர்களுக்கும், புது வீடு போகும் நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். எனக்காக வந்து கடலோர கவிதை படத்திலிருந்து அடி ஆத்தாடி இத மனசு வெத்த கட்டி பறக்குது சரிதானா இந்த பாட்டை போடவும். வணக்கம்.
2: நன்றி. என்ன ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, கடல் ஓர கவிதைகள். அந்த படத்துல இருந்து சத்யராஜ் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு மெகா ஹிட்டு படம்னு கூட அதை சொல்லலாம். ஒரு அவர்களுக்கு இவ்வளவு வந்து ஒரு வில்லத்தனமாக நடிச்சுட்டு அவடியே சூப்பரான ஒரு ஹீரோவாக மாறுவாப்பில், உண்மையிலேயே ரொம்ப அழகான படம் பாரதிராஜா படம்னு நினைக்கிறேன். நல்ல படம், இன்றைக்கு இல்லை இன்னொரு ஒரு தலைமுறைக்கு கூட படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்சீலி 60 வயசாச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊர் மூக்கூர். அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்கள் எங்கள் அண்ணன் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்கள் அம்மா பொழைப்பாங்க. ஒரு அண்ணனும் நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்குச்சுல. அங்கே ஒரு முடியா இடம் இல்லை. நான் பாமன்குள்ள வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு. 7 பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. மடிமால் முடிப்போம், லாஞ்சி மால் முடிப்போம், வள்ளத்து மால் முடிப்போம், மடி தாட்டு மால் உருவி உருவி சுற்றி சுற்றி முடிப்போமே அதெல்லாம் முடிப்போம். காட்டுக்கு விறகு போவோம். இப்போ உள்ளவதை அசையாமல் திங்காத காட்டுக்கு விறகு போவோம். கிணத்துக்கு தண்ணிக்கு போவோம். ஃபாரஸ்ட் காடு எங்கே இருக்குது? அவ்வளோ தொலைவில். அக்காமரத்தை தாண்டி போவோமே, குந்தையால தாண்டி அதுக்கு போய் விறகு போவோம். எல்லா மீனும் கருவா, எல்லா கருவாடும் உணர்த்துவேன், எல்லா மீனும் உணர்த்துவேன். ஆமாம், இவ்வளோ கொண்டு வந்தால் நான் போடுற மீன் புழுவும் வைக்காது, அதில் வந்து அசிங்கமாகவும் தெரியாது. கொண்டுகிட்டு போய் விற்றுட்டு வருவேன். என் குழந்தை மண்டாட்டிலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு ஓட்டோன்னா புளுத்துரும் தே, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு 8 நாள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது. கை பக்குவம் தான். இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்ன கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கே கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகும் இந்த கருவாட்டு. எங்கள் கைத்திறமையில் காசு நாங்கள் பொழைச்சிக்கிறோம், பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். நெஞ்சில் சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல. எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்கச்சி ஆட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம். இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிறோம். இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: Can you feel her? Is your heart speaking to her?

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஜெயா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு திருமண நாள் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு இது நம்ம பூமி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, வேறு சுழலதா பாட்டாக ஒரு ஓடிட்டுருக்கு, மனம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: வணக்கம், நான் கால்மட இருந்து ராஜு பேசுறேன். தங்கம்மன்னனுக்கு இனிய காலை வணக்கம். கடலோசையில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு விருப்ப பாடலா பொன்னூஞ்சலாடுது பால்நீலா பாடல். நன்றி, வணக்கம்.
0: அக்கா மடத்திலிருந்து ராஜு அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க என்னென்னா ஒவ்வொரு பாடலையும் தேடி தேடி கேட்குறாங்க, நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. ராமராஜன் படம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து அக்கிதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இன்னைக்கு அலெக்ஸி அவங்களுக்கு பிறந்தநாளாம், அலெக்ஸிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அருள் படத்திலிருந்து 10 வீரல் உனக்கு 10 வீரல் எனக்குன்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமிலி ஜெனிப்பர் அவங்க வந்திருக்காங்க. ஒரு அழகான தலைப்போட தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று சொல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி ஏன் பாய்கின்ற உறவை.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து இயலும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒண்ணு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:02 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான், உங்க அமலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான சனிக்கிழமை காலை வணக்கத்தை சொல்லிட்டு, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு, குவார்ட்டர்லி லீவ் விட்டாச்சு. பிள்ளைங்களெல்லாம் எங்கெங்க அவங்க விரும்ப சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெளியூர்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் குழந்தைகள் ஆசைப்பட்டாலும் சரி, நம்ம ஆசைப்பட்டாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு இந்த லீவுனால் வந்து பிரயோஜனமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டூரிங் டாக்கீஸ்னால் என்னென்னு இப்போது நம்ம பசங்க கிட்ட கேட்டால் அது என்னென்னு தான் கேட்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் டூரிங் டாக்கீஸ்னு சொன்னால் போதும் ஒரு சினிமாவே கண் முன்னாடி வந்துடும். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கட்டடம், ஏசி, நல்ல வசதியான சீட்டு, ஆன்லைனில் டிக்கெட்டு, இதெல்லாம் அப்போது எதுவுமே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு காலி இடம் இருக்கும். அந்த இடத்துல மூங்கில் கம்பு நட்டி, கயிறு கட்டி, மேலே துணியால் ஒரு பெரிய கூடாரம் போடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு திரையை கட்டி ப்ரொஜெக்டர் வச்சு படம் காட்டுவாங்க. படம் ஓடுற காலம் முடிஞ்சதும் அந்த கூடாரத்தையே பிரிச்சுட்டு வேற ஊருக்கு கொண்டு போயிருவாங்க. அதனால தான் அதுக்கு டூரிங் டாக்கீஸ்னு பேரு. அது வெறும் படம் பார்க்குற இடமா மட்டும் இருக்காது. டூரிங் டாக்கீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் ஊரில் இருக்கிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த காலத்தில் சினிமா போஸ்டர் ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயம். சுவரில் ஒரு பெரிய ஹீரோ படம் ஒட்டி இருக்குமா, பசங்க எல்லாரும் சுற்றி போய் அந்த போஸ்டர் சுற்றி நின்று பார்த்துட்டு இந்த படத்துக்கு போகணும், இந்த ஹீரோ படம் நல்லா இருக்குமான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது டூரிங் டாக்கீஸில் வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்கன்னு இருந்தால் போதும் அவங்க கிட்ட போய் படம் பற்றி முன்னாடியே விசாரிச்சுவாங்க. படம் போகிற நாளாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், சாயங்காலம் ஆனதும் வீட்டில் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாரும் ரெடி ஆகிடுவாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காதுன்னு வீட்டில் இருந்து அவசரப்படுத்துவாங்க. சில பேர் நடந்தே போவாங்க, சில பேர் சைக்கிளில் போவாங்க, சில பேர் குடும்பத்தோடையே அப்படியே பொடிநடையாக நடந்து போவாங்க. அப்படி போகிற பாதையில் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தா கூட அங்கேயே பேச்சும் ஆரம்பிச்சிடும். அங்கே வாசலில் போய் நின்னா அதுவே தனி சுகம்தான். ஒரு பக்கம் டிக்கெட்டுக்காக ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க, யாராவது கடலை முறுக்குன்னு வித்துட்டு இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம், ஒரே சத்தம். அந்த மண்ணில் நடக்கும்போது நம்ம காலில் எதை மிதிக்கிறோம், எது ஒட்டுனா கூட நம்ம கண்டுக்கவே மாட்டோம். படம் பார்க்கணும் அப்படி தான் முக்கியம். உள்ளே போய் உட்கார்ந்ததும் நம்ம இஷ்டத்துக்கு சீட் கிடைக்காது, கிடைச்ச இடத்துல உட்காந்துக்க வேண்டியதான். காத்து வருதா வரலையா, பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு எதுவுமே பெருசாக தெரியாது. திரை மேலே வெளிச்சம் விழுந்ததும் படம் ஆரம்பித்தா போதும் எல்லாருடைய கவனமும் அப்படியே திரை மேலே பார்வை போயிடும். ஹீரோ வரும்போது விசிலும் பறக்கும், பிடிச்ச சீன் வந்தால் கைதட்டலும் அப்படியே கத்தலும் கூச்சலுமாக இருக்கும். காமெடி வந்தால் கூட்டமாக சிரிப்பாங்க. சில நேரம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க நமக்கு யாருன்னு கூட தெரியாது. ஆனால் படம் முடிகிறதுக்குள்ளேயே அவங்களும் நம்மளும் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆயிடுவோம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறது கூட இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனாக மாறிப்போச்சு. உங்கள் ஊரில் நீங்கள் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள் 7 0 9 4 4 3 9 9. 9999. ஒருவேளை என்னால் கால் பண்ண முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக அருளானந்தம் அண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: அந்த டைம்ல இருக்கும்போது தியேட்டரை சுத்தி என்ன இருக்கும், பொழுதுபோக்கு சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும்,
5: எதுவும் கிடையாது, ஒரு டீச்சரும் கிடையாது,
4: படம் பார்த்துட்டு
5: படம் பார்க்க வேண்டியது
4: சாப்பிடணும்,
5: அதெல்லாம் எதுவும் கிடையாது. அங்க வந்துட்டு ஒரு வெளிய ஒரு ஒரு பொம்பளை பெட்டி கழிச்சுப்பாங்க, அதான் முட்டை கிழங்கு அதான் வச்சுப்பாங்க, உள்ள எது இருக்காது.
4: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. அந்த காலத்து அனுபவம் நிறைய விஷயத்த அப்படியே கண்ணகுமாரியே வந்து கொண்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க.
5: என்னைக்கு தோல்மி தாலாட்ட
4: நல்ல ஒரு பாடல், நன்றி.
5: சரிங்க.
3: ஆமாங்க, அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பாமலில் வந்து ஆயிசான்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சான். அவங்க வந்து இந்த சொல்கிற மாதிரி இந்த உள்ளெல்லாம் எந்த ஸ்நாக்ஸ் கடையும் இருக்காது, வெளியில் ஒரு பொட்டிக்கடை மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு 7 ரூபாயாம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 18 ரூபா டிக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நம்ம நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல உட்கார முடியாது. ஆனால் ஒன்று, நான் இருந்த இடத்துலேயே மணல் தான் நினச்ச நேரம், ஆனால் படுத்து தூங்கிக்கலாம். படம் கொஞ்சம் போர் அடித்தாலும் நம்ம வாட்டில் படுத்து தூங்கிட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கூட்டமாக போகும்போது நம்மளும் எந்திரிச்சு போய்க்க வேண்டிதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது அருளானந்தம் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:17 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனா மாறி போச்சு. உங்க ஊர்ல நீங்க டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களோட கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டூரிங் டாக்கீஸ்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெருசா தியேட்டர்னு நினைச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும். அன்னைக்கு டூரிங் டாக்கீஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய மணல் பரப்பு இருக்கும், அந்த மணல்ல நாம உட்காந்துருப்போம், படம் பார்ப்போம், சில நேரம் அப்படியே படுத்துருப்போம். படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடவும் செய்வோம், சாப்பிட்டுட்டும் படம் பார்ப்போம். இப்படி பார்த்தா டூரிங் டாக்கீஸே நம்மளுக்கு ஒரு சொகுசான தியேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாம படம் பார்க்க போனா ஏசி இல்லைன்னா தியேட்டர் பக்கமே போக மாட்டோம். ஆனா அன்னைக்கு மேலிருந்தும் சைட்ல இருந்தும் நல்ல இயற்கையான காத்தே வந்துடும். மணல்ல சொல்லவே வேணாம், குழுகுலுன்னு அவ்வளவு சுகமா இருக்கும். நாம இன்னைக்கு 100 ஏசி போட்டாலும் அவ்வளவுக்கு சுகமா இருக்குமான்னு சொல்லவே முடியாது. அந்த காலத்துல சினிமா பார்க்க போறதுனா நாம இப்போ மாதிரி 10 நினைச்சாலும் போக முடியாது. குடும்பமே கிளம்பணும். சில பேர் வந்து மாட்டு வண்டியில போவாங்க, சில பேர் பல கிலோமீட்டர் நடந்தே போவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு படம் பார்க்க குடும்பத்தோட இவ்வளவு தூரம் நடந்து போய் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பயணத்துல தான் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கறது, அப்புறம் பேசிட்டே போறது, சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறது, இப்படி படம் பார்க்கறதே ஒரு குடும்ப நிகழ்ச்சியா மாத்தி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதனாலதான் நம்ம கூட்டு குடும்பத்தோட ஒற்றுமைக்கும் நம்ம உறவுகளுக்குள்ள இருந்த அந்த நெருக்கத்துக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நேரத்துல ஒரு நேயர் மேனேஜருக்காங்க, அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேங்க.
2: சரி, நீங்க இந்த கொட்டாய் தியேட்டர்ல அந்த காலத்து இந்த டூரிங் டாக்கீஸ்ல எல்லாம் படம் பாத்திருக்கீங்களா?
3: கண்டிப்பா நிறைய படம் பாத்திருக்கேன். எங்க ஊர் வந்து சின்ன கிராம குக்கிராமம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் எங்க அம்மா வீடு. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு குக்கிராமம், அங்க வந்து எங்க சொந்தக்காரருக்காங்க. அவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க நிலம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓலக்கொட்டைன்னு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஓலக்கொட்டை டூரிங் டாக்கீஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. அது போட்டிருந்தாங்க. அதுல வந்து வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்பெல்லாம் எம்ஜிஆர் படங்கள் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அந்த காலத்து மக்கள். அதுல வந்து நிறைய எம்ஜிஆர் படங்கள்லாம் போடுவாங்க. 2 ஒரு படம், 3 ஒரு படம் மாத்திட்டே இருப்பாங்க. நாங்களும் விடாம போய் பாத்துக்கிட்டே தான் இருப்போம்.
2: அப்ப அந்த வசதிகள்லாம் எப்படி இருக்கும்? இப்ப உள்ள மாதிரி இருக்குமா? அப்ப எப்படி எப்படி என்ஜாய் பண்ணீங்க?
3: அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க புறம் தர டிக்கெட்னு சொல்லிட்டு அதுல மணல் கொட்டி வச்சிருப்பாங்க, கீழே உட்காருவாங்க. கொஞ்சம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெஞ்ச் போட்டு வச்சிருப்பாங்க.
2: டிக்கெட் தர டிக்கெட் இந்த சேருக்கு எல்லாம் டிக்கெட் வந்து காசு கூட குறைய இருக்கும் அப்படிதானே?
3: ஆமா, அப்படித்தான் இருக்கும். அதே சமயம் வந்து இந்த சேர் எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு பலகைய வந்து அடையில 2 கொடுத்து பெஞ்சா வச்சு
2: அப்படி
3: சாஞ்சிக்கிற மாதிரி இருக்காது. சும்மா நம்ம பெஞ்சில உட்கார பலகையில உட்கார மாதிரி இருக்கும். அந்த மாதிரி
2: நினைக்கிறேன்
3: அப்படிதான் இருந்தது அந்த கொட்டாயில. அது அப்ப எல்லாம் வந்து 1 அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, அப்புறம் ரினிவல் பண்ணாக்க இன்னும் 2 ஓட்டலான்ற மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்தாதான் திரும்பியும் அது நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி. அப்ப அது ஒரு 3 பக்கம் அந்த கொட்டை எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருந்தது.
2: பக்கத்துல இருந்தனால ஓயாம போய் பாத்துட்டே இருப்பீங்க.
3: அங்க வீட்டுல வந்து நானே, அம்மா, அக்கா, தம்பி, 3 அப்பா, 5 தான் அங்க வீட்டுல, வேற யாரும் கிடையாது எங்க வீட்டுல. நாங்க வந்து வீட்டுக்கு பக்கம்ன்றதுனால சாயந்தரம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மேட்னி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, காலை காட்சி இதெல்லாம் கிடையாது. சாயந்தரமும் 6 மணி ஷோவோ அதுக்கு அடுத்து செகண்ட் ஷோ ரெண்டு இதுதான் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க 6:30 மணிக்கு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 6:30 சுமாருக்கு

0: நிறைய போட்டாங்க, ஆனா எனக்கு என்னன்னு ஞாபகத்துக்கு இல்ல. நாங்க ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒரு 6வதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க அந்த 10th கொட்டாயி. ஆனா போடுவாங்க இந்த சிகரெட் பிடிக்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க, சமூகம் சார்ந்தது இத போடுவாங்க. அப்புறம் படம் போட்டுருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பாட்டு போடக்குள்ள நம்ம போனோம்னாக்கா ஒரு 2 நிமிஷம் தூரம் நடக்கிற தூரம் தான், போயிட்டு வந்துடலாம். எக்ஸாம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சா கூட இங்க எங்க அம்மா விடாம படத்தை கூட்டிட்டு போயிடுவாங்க.
1: ஓகேக்கா, நன்றி அக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: அப்புறம் இன்னொரு இது வந்து, அரூர்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி கூட இங்க அரூர்ல ஒரு டூரிங் டாக்ஸி, மனோகர டாக்ஸிஸ் பேரு, அங்க கூட ஒண்ணு இருந்தது. அதுல ஒரே ஒரு படம் தான் பாத்திருக்கேன், அதே கண்கள் சொல்லிட்டு, அது மறக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள்.
1: நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்ப இப்ப எல்லாம் தியேட்டருக்கு போறீங்களா?
0: இப்ப வந்து ஆரம்பத்துல போயிட்டு இருந்தோம், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் பக்கமா, ஏதோ 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் இப்படி போறோம், அவ்வளவுதான்.
1: ஓகேக்கா, நன்றி அக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு அதே கண்கள் படத்துல இருந்து பூம் பூம் பூம் மாட்டுக்காரன் தெருவில் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு கொடுக்குறீங்களா?
1: கண்டிப்பா தந்துடலாக்கா. தேங்க்யூக்கா,
0: நன்றி.
1: அரூர்ல இருந்து வசந்தி அக்கா தான் பேசியிருந்தாங்க. அவங்க அந்த நாளையில வந்து படம் பார்க்கும்போது டிக்கெட் வந்து 4 நாளா, இப்ப 4 நாள்னா நம்ம சின்னவங்கெல்லாம் கேட்பாங்க இது என்ன காசுமா அப்படின்னு கேட்பாங்க. 5 பைசா 10 பைசா அப்படிலாம் இருந்துச்சு. அப்படியே நாளடைவில் காசுகள் நம்ம பணத்துக்கு வந்து பணங்கள் மாற மாற அந்த 4 நாளும் மறைஞ்சு போச்சு, 10 பைசாவும் மறைஞ்சு போச்சு. இப்ப 1 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைச்சிருக்காங்க, அவங்க யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் பாம்பேல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்ல இப்ப தியேட்டருக்குலாம் போயிருக்கீங்களா? இந்த டூரிங் டாக்கீஸ் படம் பாத்திருக்கீங்களா அங்க போய்?
2: இல்ல, நான் தேட்டர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா அப்பாவோட போயிருக்கேன். அதாவது எங்க வீட்டுல இருந்து தேட்டர் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் போகணும். அந்த அனுபவமே கொஞ்சம் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். அம்மா அப்பாவோட படம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவா சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளையில இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மகாத்மா காந்தி படம், அதுக்கப்புறம் பெரியார் படம் எல்லாமே ஸ்கூல்ல மொத்தமா கூட்டு போவாங்க. இது டிக்கெட் வந்து 1 ரூபாய் அந்த ரேஞ்ச் இது பண்ணிட்டு பக்கத்துல உள்ள தியேட்டருக்கு கூட்டு போவாங்க. அப்ப போயிருக்கேன் சின்ன பிள்ளையில, ஸ்கூல் டேஸ்ல போயிருக்கேன். காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நண்பன் படம் பாத்திருக்கேன். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் என் வீட்டுக்காரங்க ஏதாவது நல்ல படம் போட்டுருந்துச்சுன்னா உடனே போயிடுவேன் தியேட்டர் போயிருவோம்.
1: அப்ப பார்த்ததுக்கும் இப்ப நீங்க பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு?
2: அப்ப பாக்கும் போதுனே கொஞ்சம் 90s ஃபீவர் வரும். சரி, இது 90s இது வரும், நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப அதே ஃபீல் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஃபீல் கிடைக்காது, ஆனா நல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம் அப்படின்னா ராயன் மூவி சொல்லுவேன், தனுஷ் மூவி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிலீஸ் ஆனது மூவி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா மண்டாடி மூவி படம் பாத்துட்டு வந்தேன், அதுல கூட இந்த கடலோசை இதெல்லாம் பத்தி போட்டிருந்தாங்கல்ல, அதுல பார்த்தேன், அந்த படம் சூப்பரா இருந்துச்சு.
1: ஓகே, நன்றி சோஃபியா உங்க கருத்துக்கு, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ஹானத் ஷாஜ் மூவில இருந்து வாணி விடுவெள்ளி சாங் போடுங்க.
1: ஆனஸ்ட் ராஜ் வானில் விடுவில் தந்துடலாம் சோஃபியா. தேங்க்யூ சோஃபியா,
2: தேங்க்யூ.
1: அந்த நாளையில் இந்த டூரிங் டாக்கீஸ் மணல இருந்து தான் பார்க்கணும், என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நாளடைவில். ஆனால் இங்கே பாமன்ல இருந்த ஆயிஷா தியேட்டரில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க கூட கடை இருக்காது அப்படின்னு அவர் என்ன சொன்னாங்க, வெளியே மேபி வாங்கணும் அப்படின்னா வெளியே தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ராமேஸ்வரத்துலலாம் ஒரு சில தியேட்டர்கள்லாம் இருந்துச்சு, அங்கே போய் படம் பார்த்தவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். பிரேக்குன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக பிரேக்குன்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த முட்டை போண்டாவாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மாடர்ன் தியேட்டர் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியல. அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைச்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்னா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்
3: என்னண்ணா?
1: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுறது ஒழுங்கா கேக்கல, கொஞ்சம் தள்ளி வெளியே வந்து சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்கண்ணா.
3: கேக்குதுண்ணா,
1: சொல்லுங்கண்ணா. சரி, நீங்க அந்த

0: இந்த டூரிங் டாக்கீஸ் தியேட்டர்ல போய் படம் பாத்திருக்கீங்களா? இப்ப உள்ள தியேட்டர் இல்ல, அதனால இந்த கொட்டாய் தியேட்டர்ல போய் பாத்திருக்கீங்களா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப போன தியேட்டருக்கும் இப்ப நம்ம தியேட்டர் எல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிருச்சு, இப்ப நீங்க போறதுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க?
1: வசதியா அதிகமா கூடி போயிருச்சு, முதல் மாதிரி இல்ல. வசதி இல்லாமல் சுகாதாரமா இருந்துச்சு, இப்ப
0: நன்றி. உங்க கருத்துக்கு உங்களுக்கு என்ன
1: சொல்லுங்கண்ணா?
0: என்ன பாட்டுனா? கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா.
1: தேங்க்யூண்ணா.
0: அப்போ உள்ள டூரிங் டாக்கீஸ்க்கும் இப்போ உள்ள மாடர்ன் தியேட்டருக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. அதனால இருந்த கடலை மிட்டாயி, இது வறுத்த கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. எடுத்த உடனே பாப்கார்னை தான் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்னபாளம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்கள் மாமா, எங்கள் மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவில் இருந்து வரும்போது காற்று பாய்பட்டு ஓடியிருந்தோம். சாயநாடு வரும்போது காற்று கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ளே போய் மர ரிட்டன் திரும்பி வர எங்களால் முடியலை. அவனோட மாமா கொஞ்சம் பெரியாளாக இருந்தாப்புல, நாங்கள் ஃபுல்லாக சின்ன பயிலு. அவள் பிடிச்சி மறுபடியும் சுக்கான திருப்பவும் பத்த நேரம் நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலேயே நான் நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகலில் வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்டா ஐஸ்கானில் அவளை வந்து திருப்பிட்டு வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு. ஏற்றி இதோட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுகிற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் வீரபாண்டி, அவ்வளோ வந்திருந்தாப்புல. அதை அவனை பார்க்குறதா என்னையை பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை வத்தங்கனை தான்ட்டுச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவை பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்னதான பசங்க தான் அப்போ. அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவ்வளோ தூக்கிட்டு வந்தான் மாமா. அந்த இடத்துலையும் அதை யோசிக்கலை. எல்லாருமே அலையருமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தாப்பு. கொஞ்சம் ஏதோ குழைச்சது மறுபடையவானு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் பயத்தில் கை காலெலாம் ஆடுது. இங்கே வந்து இருந்த அவ்வளோ எல்லாரும் ஆளுக்கெல்லாம் வந்துட்டாப்புல. அந்த அவ்வளோ காப்பாற்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:35 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனா மாறிப்போச்சு. உங்க ஊர்ல நீங்க டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் ஜெனிஃபர், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
3: சொல்லுங்க, நீங்க அந்த நாளையில வந்து டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது?
4: இப்ப எவ்வளவுதான் வசதி வந்தாலும் அந்த அந்த சந்தோஷம் தனி குறிச்சுதான்.
3: எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.
4: நான் முதல் முதல் டிப்ளே டிக்கெட் எடுக்கும்போது 50 பைசா. ஒரு தங்கச்சி ஒருத்தர் தெரசா இருந்துச்சு. ஆண்டி, ஆண்டின்னு ஒரு சார் வச்சிருந்தாங்க. அவர் பேரு அந்த தியேட்டர் ஓனர் பேரு ஆண்டின்னு. இங்க ஆயிஷா பாமன்.
3: அஜித் நடிச்ச படமா?
4: அங்க அம்மாட்ட அடி வாங்கிருக்கேன். இந்த நேரத்துல வாங்கிட்டு இன்னொன்னு பாமல்ல நல்ல நேரம் படம் போட்டிருந்தாங்க 85ல். எங்க மதனியாவுக்கு நிறைய மாசம் 9 பிறந்துட்டு அதுல உங்களால தான் நாங்க தாண்டி போக முடியல. எனக்கு என் பையன் கையில இருக்காப்ல, என்னால தாண்ட முடியலையா? படம் போட்டு அங்க யானை எல்லாம் வந்தது. அவங்க மூங்கில ஏறி புதுசு சம்பனி போய போயிட்டாங்க.
3: சரி,
4: அதை இன்னும் சொல்லி எல்லாத்தையும் சொல்ல அவர் எச்சிக்கப்பட்டாரு. இப்ப அதை எல்லாத்தையும் சொல்ல இந்த படத்துக்காக நான் நிறைவேற்று உள்ளோட எல்லாம் தாண்டி இருக்கேன். எந்த அபியூண்டாட்டி இது ஒரு வார்த்தை கேட்டேன் போயே போயிட்டு அப்படின்னு. அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. இன்னொன்னு 79ல் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஆச்சரியப்படுவீங்க. நாடோடி மண்ணும் படம் போட்டாங்க.
3: சரிக்கா,
4: மூணு சோனு சொல்லி கடற்கரையில கூறாப்பாயில இருந்து பதச ஓட்டினாங்க அப்ப தங்கச்சி கூட. ஆமா, 2வது படம் முடியவெல்லாம் விடிய 6 மணி ஆயிட்டு. அது பெரிய படம்.
3: சரி,
4: உண்மையிலேயே அதெல்லாம் மறக்க முடியாதமா.
3: சந்தோஷமா இருந்திருக்கீங்க. சரி, இப்ப உள்ள தியேட்டருக்கெல்லாம் இப்ப உள்ள தியேட்டருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நன்றிக்கா. இப்ப தியேட்டருக்கு போயிருக்கீங்களா?
4: தியேட்டர்லாம் வந்து படம் அமைதியாவே இல்லம்மா.
3: நாலு பக்கம் சவுண்ட் பிச்சு
4: வதருது, அது ஒரு சந்தோஷம். இப்ப வந்து நான் தியேட்டர்ல கடைசியா என் கணவரோட பார்த்தது 2007 வேலு பார்த்தேன்.
3: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல
4: ஒரு பாட்டு போடுங்கம்மா?
3: படகோட்டியில பாடல்,
4: கடல் மேல் பீரக்க வைத்தான் எங்களை தான், அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூக்கா. நம்ம தமிழரசி அக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே நாலுனா கேள்விப்பட்டோம், 7 ரூபா கேள்விப்பட்டோம், இப்போ 50 பைசால வந்து நிற்கிறோம். அடுத்தடுத்து இன்னும் எத்தனை பேர் என்னென்ன அமௌண்ட்லாம் சொல்கிறாங்க டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலத்தோட ஓட்டத்தை நமக்கு அப்படியே காட்டுற ஒரு நவீன ஊடகம் தான் சினிமா. பல கோடி பேர் நல்லொழுக்கத்தோட வாழணும்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு 3 மணி நேரம் காட்டப்படுற ஒரு திரைப்படத்தால் கூட முடியும். அதே நேரத்தில் நாம் ஒரு படத்தை பார்த்து நல்ல வழியிலையும் நடக்கலாம், கொஞ்சம் தவறுதலாகவும் மாறவும் வழிவகுக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சினிமாவை நம்மளால் பார்க்க வச்ச டூரிங் டாக்கி சினிமா, கொட்டகை, கீத்து கொட்டகை, டென்ட் டொங்கு கொட்டாயின்னு பல செல்ல பெயர்களால் அழைக்கப்பட்டது தான் இந்த நம்ம தியேட்டர்கள். இன்னைக்கு காணாமல் போயிருந்தாலும் அவங்களோட நினைவுகள் மட்டும் அழியவே இல்லைன்னு சொல்லலாம். பெரிய திரையில நின்று வரிசையில் உட்காந்து படம் பார்க்கறதையே பெருமையாக நினச்சவங்களும் இருந்திருக்காங்க. தமிழகத்தில் 1940 இருந்து 1970 வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்களோட ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிராமங்கள் வளர வளர டூரிங் டாக்கீஸ்களும் கொஞ்சம் கொஞ்சமாக திரையரங்குகளாக மாறினாலும் சில ஊர்களில் டூரிங் டாக்கீஸ்க்கு போய் படம் பார்க்கறத 1990 வரைக்கும் நம்ம முன்னோர்கள் விரும்பியிருக்காங்க. தரையில் உட்காரதுக்கு ஒரு காசு, மர நாற்காலியில் உட்கார ஒரு காசு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காசு வாங்கிருக்காங்க. இன்னைக்கு தியேட்டர்லாம் நவீனமாயிருச்சு. ஆனா அன்னைக்கு நாம டூரிங் டாக்கீஸ்னு சொன்ன அந்த தியேட்டர்ல படம் பார்த்தவங்க அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு நவீன மாடல்ல அதிநவீன தியேட்டர் தொழில்நுட்ப வசதிகளோட நம்ம படம் பார்த்தாலுமே, தியேட்டர்ல படம் பார்த்தாலும் அப்படிப்பட்ட அந்த நாளையில பார்த்த நம்ம டூரிங் டாக்கீஸ்ல பார்த்த வசதி கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க. அடுத்ததா பக்ரிசாமி அவங்க காலத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தாராங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம் ஐயா, உங்க பேர்
6: என்னங்க? என்னுடைய பேர் பக்கிரிசாமி. ஐயா, நான் வந்து காரைக்கால்ல இருந்து வந்து பாம்பனுக்கு வந்திருக்கிறேன். பாம்பன்ல தான் இருக்கிறேன். பாம்பன்ல இருந்து நான் பேசுறேன் ஐயா.
5: இப்ப நீங்க சின்ன வயசுல, இப்பவும் நல்ல வசதியான தியேட்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்ப அந்த காலகட்டத்துல தியேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும், எங்க போய் படம் பார்ப்பீங்க
6: ஐயா? அப்போ வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருக்கவங்கள, சின்ன வயசு இருக்கும்போது நான் வந்து படம் பார்த்துருக்கிறேன். படம் பார்த்துருக்கிறேன்னா தரையில, அதாவது தரைப்படம் தரையில இருந்துதான் படம் பார்ப்போம். மண் தரையில்தான் படம் பார்ப்போம்.
5: எந்த காலகட்டமா இருக்கும் அதெல்லாம்?
6: அதாவது நான் வந்து பிறந்தது வந்து 1962 பிறந்தேன். அதுல இருந்து ஒரு மேக்சிமம் ஒரு 10 வருஷம் கழிச்சுங்க. 1973 நான் வந்து இந்த மாதிரி தரையில உட்காந்து, மண் தரையில உட்காந்து படம் பார்த்துருக்கேன். அப்போ உள்ள தேட்டர்லாம்னாக்கா என்ன, இப்ப எப்படி தேட்டர் இருக்கோ அது மாதிரிதான் இருக்கும். நாங்க வந்து அதுலதான் படம் பார்ப்போம். சாரி கிடையாது, பெஞ்சு கிடையாது, மண் தரலாம்.
5: சாப்பிடலாம்,
6: சாப்பிடலாம், எதுவுமே கிடையாது. வந்துட்டு இன்டர்வல்ல வந்து சுண்டல், டீ காபி கொண்டு வருவாங்க, அதை சாப்பிடுவோம்.
5: உள்ளே வந்துப்பாளா?
6: உள்ளே வருவாங்க, இன்டர்வல் பீரியட்ல வருவாங்க, மற்ற நேரத்துல வருவாங்க.
5: தியேட்டருக்குள்ளே வந்துப்பாளா?
6: ஆமாங்க.
5: சரி, அந்த டைம்ல பார்த்த படம் ஏதாச்சும் சொல்லணும் இருக்கா?
6: ஆரம்பத்துல நான் படம் பார்த்த படம் எம்ஜிஆர் படம் தான் பார்த்தேன். அந்த எம்எல்டா உலக சுற்று வாலிபன் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது. அடுத்தது எம்ஜிஆர் படம் தான் எனக்கு பிடிக்கும். உலக சுற்று வாலிபன் படித்து பார்த்துருக்கிறேன், பல படங்கள் பார்த்துருக்கேன்.
5: ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பார்த்த படங்கள்ல இருந்து ஏதாவது பிடிச்ச பாட்டா ஏதாச்சும் கேளுங்க.
6: நான் வந்து எம்ஜிஆர் படத்துல சொல்லவா? சொல்றியா? தென்னகமும் திருநாட்டில் மேவியதோ, கல்லடத்தில் குடகு மலை கருவயிற்றில் கருவாயி. அந்த படத்தை
5: நீங்க நல்லா இருக்கணும்,
6: நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகள் எல்லாம் வாழ்வு முன்னேற. அந்த பாட்டு
5: ரொம்ப நல்லா பாடி கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க நல்ல ஒரு குரல் அவ்வளவு உங்களுக்கு நன்றி ஐயா.
6: நன்றி ஐயா. நன்றி.
3: நம்ம பக்ரிசாமி அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அந்த நாளையில் படம் பார்க்க போகணுன்னா குடும்பத்தோடு போவாங்களாம். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஒருவேளை ஏன்னா படம் முடியறதுக்கு ஒரு 6 மணி 7 மணிக்கு ஷோ ஆரம்பித்தாலுமே படம் அந்தாந்தானே முடிய ஒரு 9:30 to 10 ஆயிரும். அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு பசிக்கும் இல்லையா, அதுக்காகவே ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கேரியர்லேயோ சாப்பாடு வச்சுட்டு, ஏன்னா இப்போ உள்ள தியேட்டர்களில் தான் அந்த மாதிரி வசதிகள் இல்லை. ஏன்னா நம்ம அப்போ வந்து மணலில் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மேபி பிள்ளைங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாலும் சாப்பாடு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுமே இது பண்ணியிருக்காங்க. ஊட்டி விட்டு பிள்ளைகளோட பசியுமே ஆத்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஒசை FM 90.4.

ஆதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:49 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனா மாறிப்போச்சு. உங்க ஊர்ல நீங்க டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. இவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்கக்கா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
4: நான் உச்சபுளியில இருந்து பேசுறேன். என்னோட பேர் தில்லை லட்சுமி.
3: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க, இப்ப நீங்க அந்த காலத்துல டூரிங் டாக்கீஸ்ல தியேட்டர்ல எல்லாம், கொட்டை தியேட்டர்ல எல்லாம் படம் பாத்திருக்கீங்களா?
4: கொஞ்சம் மண்ணில உட்காந்து பாப்போம். மணல அந்த மணல் இது மாதிரி கட்சி கூட மண் மேடு மேடு அமைச்சு அது மேல உட்காந்து பாப்போம். அப்புறம் இது பனாரஸ், கடலை முட்டாய் இதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து நிற்பாங்க சினிமா தியேட்டருக்குள்ளார, வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நைட் ஷோ போவோம், பகல்ல கிடையாது, நைட் ஷோ போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஓபன் தியேட்டர்ல போய் படம் பார்த்த அனுபவம் இருக்கு.
3: என்ன வித்தியாசம் பாக்குறீங்க நீங்க?
4: இப்ப வந்து அவ்வளவா போனது கிடையாது. இப்ப இப்ப வந்து புது படங்களுக்குமே எதுவுமே தியேட்டர்ல போய் பாக்குறது கிடையாது.
3: ஓகேக்கா,
4: முன்னாடி உள்ள அனுபவம் இருக்கு.
3: சரி, நீங்க அப்ப நீங்க போகும்போது தியேட்டருக்கு டிக்கெட் எவ்வளவு ஒரு ஆளுக்கு?
4: டிக்கெட் என்ன 2 ரூபாய் 1.5 ரூபாய்.
3: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? உச்சப்புள்ளில இருந்து தில்லைராணி அக்கா தான் பேசியிருந்தாங்க. அவங்க அந்த நாளையில கொட்டையை தேட்டர்ல போய் படம் பார்த்த அனுபவத்தையுமே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், தமிழகத்துல முதன் முதலா நமக்கு தியேட்டர் டூரிங் டாக்கீஸா அறிமுகப்படுத்தினவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமிக்கண்ணு வின்சென்ட் அவங்க தான் தமிழகத்துல டூரிங் டாக்கீஸா அறிமுகப்படுத்திருக்காங்க. சாமிக்கண்ணு வின்சென்ட் அவங்க தான் கோயம்புத்தூர்ல வந்து அவங்க வந்து வேலை முதன் முதலா வந்து வெரைட்டி ஹால் ரோடு அப்படிங்கிறது முத முதல்ல ஒரு தியேட்டர் உருவாக்கியிருக்காங்க. அந்த பேர்லயே ஒரு ரோடுமே இருந்திருக்கு, அதுக்கு பேரு தான் வெரைட்டி ஹால் ரோடு. அந்த தியேட்டர் இப்போ டிலைட் தியேட்டர்னு மாறிடுச்சு. சாமிக்கண்ணு தன்னோட வாழ்க்கைய ரயில்வே துறையில வேலை பார்த்துட்டே தான் ஆரம்பிச்சாங்க. 1905 அவங்க திருச்சியில ரயில்வே துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டுபாண்ட் அப்படிங்கிறவர் ஊர் ஊரா போய் திரைப்படங்களை திரையிட்டு இருந்தாங்க. திருச்சிக்கு அந்த நேரத்தில் இலங்கையில இருந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க டுபாண்ட். அப்போ எதிர்பாராத விதமா அவங்களுக்கு வந்து, அதாவது டுபாண்ட் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருது. அப்போ வந்து அவருக்கு காசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காப்ல. அந்த நேரத்தில் சாமிக்கண்ணு அவங்கள்ட்ட இருந்து 2,250 ரூபாய்க்கு போய் அந்த டூரிங் டாக்கீஸ் அந்த ப்ரொஜெக்டருமே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. எடிசன் சினிமா போட்டோகிராஃபி அப்படிங்கிற பேர் வச்சு தென்னகத்திலேயே முதல் டூரிங் சினிமாவை திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி பக்கத்தில் ஆரம்பித்தாரு. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப் ஜீசஸ்னு ஒரு படத்தையும் திரையிட்டாங்க. அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, சென்னை, திருவனந்தபுரம், பம்பாய், லக்னோ, லாகூர், பெசாவர் அப்படின்னு பல ஊர்களுக்கு போய் திரைப்படங்களை வந்து திரையிட்டுட்டே இருந்திருக்காங்க சாமிக்கண்ணு. இன்னுமே நிறைய விஷயங்களை சாமிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோட இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒண்ணு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்தி கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:06 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமில ஜெனிஃபர். இன்னைக்கு அந்த காலத்துல உள்ள டென்ட் குட்டாய் அதாவது டூரிங் டாக்கிஸ் தியேட்டர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ
3: வணக்கம் சகோதரி, நான் பாம்பன்ல இருந்து ஜென்சி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்ப்பா.
2: சரி, நீங்க
3: நல்ல தலைக்கு கொடுத்துருக்கீங்க,
2: நன்றிக்கா. சொல்லுங்க, நீங்க அந்த நாளையில தியேட்டருக்கு எல்லாம் போயிருக்கீங்களா, இந்த டூரிங் டாக்கிஸ் போயிருக்கீங்களா?
3: வீட்டுல அம்மா அப்பா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாளோ இல்லன்னா மாசத்துக்கு 2-3 நேரம் கூட்டு போயிருவாங்க. அவங்க வந்து ராமேஸ்வரத்துல இருக்கும்போது ஸ்ரீராம் தியேட்டர் கூட்டு போவாங்க, ஏதாச்சும் நல்ல படங்கள் வந்தா கூட்டு போவாங்க. ஸ்ரீராம் தியேட்டர், ஜெயலாணி, ராமநாத சாமி, ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் எங்கேயாச்சும் படத்து குடும்பத்தோட ஃபேமிலியோட போயிருவோம் நாங்க எல்லாருமே.
2: அந்த நாள் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
3: இப்போ ரொம்ப ஜாலியா இருக்கும். அது ஒரு 6 மணிக்கு எல்லாம் தியேட்டருக்குள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கலாம், இந்த கவுண்டர்ல நின்று லைனா நின்று போறதெல்லாம், ஐயோ படம் போட்டுருவாங்களோ, அதுக்குமே நம்ம போய் உட்காந்துருந்தோம், இடத்த தேடி உட்காந்துருந்தோம். அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சின்ன பிள்ளைங்க தானே, அப்பனா ஒரு 10 வயசு 12 வயசு
2: போயிருக்கீங்களா இல்லையா?
3: இப்ப தியேட்டருக்கு போனது இல்லப்பா, இப்போதைக்கு தியேட்டருக்கு போய் 4 வருஷம் ஆச்சு போல.
2: ஓகேக்கா.
3: அப்புறம் வந்து ஆயிஷா தியேட்டர் பாம்பன்ல ரயில்வே பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்துச்சு. அங்க
2: நீங்க போனது டிக்கெட் எவ்வளவு? அப்ப
3: டிக்கெட் வந்து சின்ன பிள்ளை தானே, அதனால எங்க அம்மா சார் எடுத்தாங்க டிக்கெட். அப்ப வந்து எந்த வருஷம் என்னன்னு எனக்கு தெரியல, கழுகுமலை கதைன்னு ஒரு படம் ஓடுச்சு, அது சரண்ராஜ் நடிச்சது, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளைல. அது அங்கேயும் போயிருக்கேன், நம்ம ஊர்ல உள்ள 4 தியேட்டர்லயும் படம் பார்த்தாச்சு.
2: பார்த்தாச்சானா? இப்பதான் பாக்கல. சரி, பாத்துரலாங்க்கா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து உழவன் படத்துல இருந்து அம்மா பாட்டு கேட்டேன், அது போடுங்க.
2: ஓகேக்கா, தேங்க்யூக்கா. பாமன்லேருந்து ஜென்சியக்கா தான் பேசியிருந்தாங்க, அவங்களோட டூரிங் டாக்கிஸ் அனுபவத்தையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம கூட. அதுக்கப்புறமா சாமி கண்ணு வந்து 1909 சென்னை பாரிஸ்கார்னில் திரைப்படங்களை வெளியிடுறதுக்காக ஒரு டென்ட் கொட்டாயையும் சாமி கண்ணு உருவாக்குனாங்க. கோவையில் வெரைட்டி ஹால் மட்டும் இல்லைங்க, பேலஸ், எடிசன், இந்த 2 தியேட்டர்களையுமே வின்சென்ட் தான் உருவாக்கினாங்க. வெரைட்டி ஹாலில் இந்தி படங்களையும், பேலஸ் தியேட்டரில் ஆங்கில படங்களும், எடிசன் தியேட்டரில் தமிழ் படங்களையுமே திரையிட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரு, ஏசி, டால்பி சவுண்டுன்னு எவ்வளவோ வசதி வந்துருச்சு. ஆனால் சினிமா ஆரம்ப காலத்தில் சாமி கண்ணு வின்சென்ட் தூக்கி சுமந்த அந்த ஒரு டென்ட் கொட்டா இப்போ எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. வேலூர் மாவட்டம் வாலாஜா பக்கத்தில் இருக்கிற பூட்டுத்தாக்கு கிராமத்தில் தான் கணேஷ் தியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சுத்தி பெரிய சுவர்லாம் கிடையாது, சும்மா ஒரு மேற்கூரம் மட்டும்தான். இதோட ஓனர் கணேஷ் ஐயா. நம்ம பிபிசி தமிழ் நியூஸில் கூட, சாரி, பிபிசி தமிழ்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விஷயங்களையுமே பகிர்ந்துருக்காங்க. அவங்க முதல்ல வேலூர் ரோட்டில் ஒரு டீ கடை வச்சுருந்தாங்களாம், செம்ம வியாபாரமாக நல்ல லாபம், அப்போ தான் இந்த தியேட்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்த உடனே அவங்க எதையுமே யோசிக்கலை, படத்தையுமே அந்த தியேட்டருமே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த நாளையில் வந்து பெருசாக வியாபாரம் அந்த தியேட்டர்ல வந்து லாபம் வரும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் தான் வருமா. இதுலயும் குறைந்தபட்சம் டிக்கெட் விலையே 25 ரூபாய் தான். குறிப்பிட்ட நடிகர்கள் நடித்த படம்னா மட்டும் ஒரு 400 பேர் வேற வரைக்கும் வருவாங்களாம். ஏன்னா அந்த பகுதியில் விவசாயம் பண்றவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமா. அதனால சாயங்காலமும் நைட்டு பகுதி நைட்டு மட்டும்தான் படம் பார்க்க வருவாங்களாம். இந்த ரெண்டு காட்சிகள் ஓடுமா. ஆனா ஒன்னு தியேட்டர் என்னவோ பழமையான டென்ட் கொட்டாய் தான், ஆனா படம் என்னவோ பக்கா மாடர்ன் கியூப் தொழில்நுட்பத்துல தான் ஓடுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பிபிசி சேனல்ல வந்து அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இஸ்மாயில் கான் அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசியிருக்காங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம். உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் இஸ்மாயில் கான், ஜே கே ஆட்டோஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்க தியேட்டருக்கு தான் போயிட்டு நிறைய திரைப்படம் பாத்திருக்கீங்களா? தியேட்டருக்கு முன்னாடி போயிருக்கேன், காலேஜ் படிக்கும் போது. இப்ப ரொம்ப ஹைடெக்கான தியேட்டர்ஸ் வந்துச்சு, நல்லா சவுண்ட் குவாலிட்டியோட சூப்பரான சீட் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா முன்னாடி ஒரு காலகட்டத்துல ஒரு ஓலை கொட்டாயிலாம் இருக்குது, சரி இல்ல சும்மா டென்ட் மாதிரி அடிச்சுன்னா தியேட்டர் இருந்திருக்கு, டென்ட் கொட்டானா இருந்திருக்கு. அந்த மாதிரியான தரத்துல படம் பாத்திருக்கீங்களா? ஆனா நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி படம் வந்து சின்ன வயசுல நம்ம பாத்திருக்கோம். ராமேஸ்வரத்துலயே வந்து ஜெயிலாணி தியேட்டர் ஒன்று இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஸ்கூல் தேத்தாப்புல ஒரு அந்த ஏரியா தான் ஒரு தியேட்டர் ஒன்று இருந்துச்சு. அது விட்டு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி டவர் போற வழியில ராமசாமி தியேட்டர் ஒன்று,
5: பெரிய தியேட்டர்,
4: பெரிய தியேட்டர். அங்கே வந்து இப்போ பழைய துணியை போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு தியேட்டர். ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து ரமேஷ் கிட்ட ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இந்தியாவெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறோம், கீழே மண் இது பண்ணி பார்த்தது. அப்போ வந்து லேடிஸ் ஜென்ஸ்னு சொல்லிட்டு தனியாக டிவைடர் அந்த நடுவில் இது போட்டுருவாங்க, ஜென்ஸ் வந்து போடுவாங்க, லேடிஸ் வந்து போடுவாங்க, அந்த மாதிரி பார்த்த அனுபவங்கள் இருக்குது.
5: சரி, அந்த டைமில் ஸ்நாக்ஸ்னால் எப்படி இருக்கும் இல்லையா தியேட்டருக்கு? இல்லையா
4: ஸ்நாக்ஸ்னால் பெரிய இல்லை பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் போனால் அந்த கடலை விற்பாங்க இதுதான். அதுவும் அந்த நேரம் வந்து அந்த மாதிரி தியேட்டரில் பிரச்சனை என்னன்னாலும் ஒரு ஆள் உள்ள ஆரம்பிச்சோம்னா இப்போ தான் வந்து கதவு சுற்றி சொல்லலாம். அப்போ வந்து அவன் தாப்பாய் மாதிரி தான் எடுத்து விடுவாங்க. அது போட்டோம்னாக்கும் படம் உள்ள ஒரு ஆள் உள்ள ஆரம்பிச்சிருந்தா படமே ஒன்றும் தெரியாது, வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சம் வந்து உள்ளே இது பண்ணியிருக்கேன். இன்டர்வல் டைத்துலாம் வந்து அவ்வளோ இதெல்லாம் வரும் ஸ்நாக்ஸுங்கிறது. இப்போ தான் வந்து அது ஒரு காஸ்ட்லியான அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ போனால் படத்துக்கு போனால் படம் பார்க்கறதோட பக்கான சாப்பிட்றது தான் அது ஒரு இதாக இருக்கும். அங்கே வந்து அந்த அப்போ காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இல்லை, அதிகபட்சம் போனால் கடலை கடலை முக்காய் இந்த மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஆகும்.
5: சரி, நீ அந்த மாதிரி டென்ட்டு கொட்டாயில் பார்த்து ஏதாச்சும் படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
4: கரெக்டாக யாவும் இல்லை, அதிகமாக ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் நமக்கு யாவும் இல்லை. தியேட்டருக்கு நம்ம அதிகமாக போகிறதில்ல, நம்ம போயுமா ஒரு 15 வருஷம் ஆகுது. முன்னாடி இந்த ஜெகன் மினி ஜெகன் அந்த டைம் இருக்கும்போது போனது, இப்போ அதுக்கப்புறம் பூர்த்தியாக பைக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போட்டுருக்காங்க, அதனால் அதுவே அவங்களுக்கு போனது இல்லை.
5: ரொம்ப நன்றினா உங்களுக்கு என்ன பாடல்னு சொல்லுங்கண்ணா.
4: ஒரு புதுப்படத்துலேருந்து நல்லா பிடிச்சாங்க.
5: தேங்க்ஸ் ரொம்ப நன்றி.
2: கண்டிப்பாங்க, இப்போ தியேட்டர் வந்து எவ்வளவோ மாடர்ன் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்மாயில் கான் அவங்க சொன்ன மாதிரி தான் தியேட்டர் வந்து சைடில் பெரிய ஸ்க்ரீன் திரச்சிலையாக இருக்கும். மேபி மழை வந்தாலும் சரி, இல்லை உள்ள படம் போட போகிறாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாட்டு ஓடும். அந்த பாட்டு நிறுத்த போகிறாங்க அப்படின்னாவே படம் போட்டாங்க போட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். மேபி மழை வந்தாலுமே அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்லாம் நினைஞ்சு ஒரு மாதிரி தான் இருக்கும். மணல் தான், மணல் வெளியே உள்ள ஓரளவுக்கு தர இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும். மேபி யாராவது வெளியே போயிட்டு உள்ள வராங்க அப்படின்னு நினைச்சா கூட அந்த வெளிச்சம் பட்டு திரையில வந்து படம் வந்து ஒழுங்கா தெரியாது. அந்த ஸ்நாக்ஸ் விஷயம் சொல்லவே வேணாம். முட்டை போண்டா, வடை, கடலை முட்டாய், கோன் ஐஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்ப வந்து பாப்கார்னு, நான்வெஜ்ஜு, அது சாரி சாண்ட்விஜ், பீஸா, பர்கர்னு அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்துருச்சு மாடர்ன் தியேட்டர்கள்ல. அந்த நாளையில இருந்த சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறிதான். ரொம்ப பேர் எல்லாரும் போறதும் கிடையாது, ஒரு சில பேர் தான் போறாங்க. அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் என்னத்தை போட்டு படியில ஏறி இறங்கிக்கிட்டு முடியலப்பா வேணா பாத்துக்கலாம் இன்னொரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனா மாறி போச்சு. உங்க ஊர்ல நீங்க டூரிங் ஸ்டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க. எப்படி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க. நீங்க வந்து அந்த நாளில இந்த டென்ட் குட்டாய் இந்த டூரிங் டாக்கீஸ் தியேட்டர்கள்ல படம் பாத்திருக்கீங்களா? அந்த அனுபவம் சொல்லுங்க. டூரிங் டாக்கீஸ்ல தியேட்டர்ல, இப்ப மாடர்ன் தியேட்டர் ஆயிருச்சுல, அந்த நாளில சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்க தியேட்டர் போகும்போது அது வேற மாதிரி இருந்திருக்கும்ல? மணல்ல உட்காந்து எல்லாம் படம் பாத்திருக்கீங்களா? அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அத அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
6: இப்ப வந்து தியேட்டர்னா முன்னாடி பழசா இருந்துச்சு, அப்பம்போது தியேட்டர் தான் வந்தது இல்ல. அப்பம்போது பழசா இருக்கும் போது பாத்து போனேன். இப்ப படத்துக்கு போகும்போது இப்ப புதுசா கட்டி பழச எடுத்து புதுசா இருக்காங்க.
5: இப்ப நீங்க பாம்பன்ல இந்த ஆயிஷா தியேட்டர் அதுக்கெல்லாம் போனது இல்ல?
6: அப்பெல்லாம் சொல்லிருக்காங்க
5: அம்மா.
6: ஆமா.
5: சரி, நீங்க போன இப்ப மாடர்ன் தியேட்டர்கள்லயும் உங்க அம்மா சொன்னதுக்கும் இப்ப நீங்க போய் பாக்குறதுக்கும் வித்தியாசம்
6: என்ன? மண்ணில் உட்கார்ந்து தியேட்டர் பாக்குறது இதா இருக்கு. இப்ப பசங்களும் போயிட்டு பிரிண்டா போயிட்டு பைக்ல கார்ல போற மாதிரி போயிட்டு
5: சரினா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா தந்துடலாம்னா தேங்க்யூண்ணா. அந்த நாளையில தாங்க தியேட்டர் மணல்ல இருந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும், ஓபனிங்ல தான் இருக்கும். நாளடைவுல சுவர் கட்டினாங்க. இன்னுமே தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா தூக்கிட்டு போவாங்களாம். அந்த ஸ்கிரீனை வந்து தூக்கிட்டு போய் கொட்டாய் அமைச்சு அதுக்குள்ள திரை கட்டி அதுல வந்து கொஞ்சம் பேரை படம் பாக்குற மாதிரி. அது ஒரு காலம் தானே. அது ஒரு அந்த கவர்மெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, ஒரு வருஷம் நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாளையில எல்லாம் போயிருக்கு. அடுத்ததான் இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து தந்திருக்காங்க அப்படின்னு
7: இருக்கும்போது எங்க ஃபேமிலி கூட தியேட்டருக்கு போய் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் சிஸ்டரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து போயிருக்கோம். அப்புறம் என்னோட கசின்ஸ் கூட சேர்ந்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்திருக்கேன். இப்போ என்னன்னா போன்லயே படம்

0: எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ராயன் படத்துல இருந்து உசுரே நீ தானே அந்த பாட்டு போட முடியுமா, என் அக்காவுக்காக டெடிகேட் பண்றேன்.
1: ராமநாதபுரத்துலேருந்து நூருல் ஃபைஸா அவங்க தான் பேசியிருந்தாங்க. என்ன தான் நம்ம படம் போய் வீட்டிலையே இருந்து சில நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு படம் பார்க்குறதுக்காக, அப்படி பார்த்தாலுமே நம்ம தியேட்டரில் போய் பார்த்த அனுபவம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: வணக்கம், நான் சித்தார் ரோட்டிலிருந்து ரிஜாசா பகலி பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பரான தலைப்பு, அழகாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சி. கருத்துக்களும் கருத்துக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் வந்து டூரிங் டாக்ஸியில் படம் பார்த்துருக்கேன். தேய்பட்டின்ற வந்து சலீம் தட்டுன்ற ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பனைக்குளத்தில் வந்து நியூ மகாராணின்ற ஒரு தியேட்டர் இருந்துச்சு. தியேட்டர் இல்லை, டூரிங் டாக்ஸி. அழகான்குளத்தில் வந்து தாஜ்மஹால்ன்ற ஒரு இது டூரிங் டாக்ஸி இருந்துச்சு. அப்புறம் உச்சப்புள்ளியில் ஜமால் திரையரங்கம்ன்ற இன்னொன்று ஞாபகம் இருக்குது, அங்கேயும் படம் பார்த்துருக்கேன். கடைசியாக நான் வந்து படம் பார்த்தது வந்து ஜெயந்தட்டில் விக்ரம் நடித்த படம். அதுக்கப்புறம் நான் சினிமாவே அதை பார்க்கல. அப்புறம் வந்து ஃபோனில் வந்ததுனால ஃபோன்லேயும் டிவிலையும் பார்த்துருந்தேன். புதுப்படம்னு பார்க்க போனால் கடைசியாக வேலாயுதம் வந்து மலேசியாவில் இருக்கும்போது பார்த்தேன். எனக்கு வந்து குளே பகாவளியிலேருந்து கத்தாத காட்டுக்குள்ளே கரடி வந்து கத்துதடி அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் இப்போ ராஜகுமாரி பாடினாங்கன்னு அந்த பாட்டு எனக்கு வேணும். நன்றி, வணக்கம்.
1: நம்ம ரிஜாசா அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அந்த நாளையில் படங்கள் பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக இருந்திருக்கு. ஒரு ஒருத்தவங்களும் பேசும்போது இப்போ தான் தெரியுது. எங்கள் வீட்லேயுமே சமீபத்தில் வந்து மன்றாடி படத்துக்கு போயிருந்தாங்கங்க. அந்த நாளையில் போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்ததுக்கு முதன் முதல்ல அன்னைக்கு தான் போயிருக்காங்க மன்றாடி படத்துக்கு. போயிருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, படம் நல்ல வேகமாக சுற்றி சவுண்டு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கெல்லாம் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு சவுண்டு, அப்பா நான் தான் டீ போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது. யாருடா அப்படின்னு பார்த்தா ஃபோனில் இருந்து ஒரு சவுண்டு, பக்கத்தில் என்ன படம் ஓடிட்டுருக்கு இவ்வளவு சவுண்டாக ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க ஃபோனில் பேசலையாம், இது சவுண்டு சுற்றி சவுண்டு, அதான் சவுண்ட் எஃபெக்ட் அந்தளவுக்கு இருந்திருக்கு. அந்த காலத்தில் தியேட்டர் எப்படி இருந்திருக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த காலத்துலேயுமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், அன்பு தங்கை அமளி ஜெனிப்பருக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனமா.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொல்லுங்க, அந்த நாளையில நீங்க டூரிங் டாக்கீஸ்ல எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க, எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு?
3: உண்மையில அது எனக்கு அந்த காலத்துல மணல்ல உட்காந்து டூரிங் டாக்கீஸ்ல வந்து படம் பார்த்ததெல்லாம் இன்னைக்கு நினைப்பு, அந்த நினைவு ஊற்றிக்கிறீங்களா? முன்ன அதுக்கு வாழ்த்து சொல்றேன்.
1: நன்றி அண்ணா.
3: அந்த மணல்ல உட்காந்துக்கிட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்போட உட்காந்துக்கிட்டு அவரு சட்டில் காலர் வழியா மணல் அள்ளி கொட்டுவிடு, ஏங்க சட்டு காலர் வழியா மணல் அள்ளி கொட்டுவிடு. அப்புறம் அந்த படம் போடுறவர்கள் மணல்ல கிச்சு கிச்சு தம்பளை விளையாடுறது, இதெல்லாம் நினைச்சு பாக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. நல்லா இருந்துச்சுமா, நல்லா இருந்த டூரிங் தியேட்டர்ல பார்த்தது. நான் அப்போ அப்பெல்லாம் வந்து இங்க ஒரு மூணு தியேட்டர் டூரிங் தியேட்டர் இருந்தது. ஆஞ்சநேயர் ஒரு தியேட்டர், தனலட்சுமி ஒரு தியேட்டர், இன்னொன்னு
1: ராஜேஸ்வரின்னு,
3: அந்த மூணு தியேட்டர்லயும் மாறி மாறி போய் பார்ப்போம். அப்ப எல்லாம் விரும்பி எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் எல்லாம் போய் விரும்பி பார்ப்போம். நல்லா இருக்குமா, அது அது வந்து நல்லா ஒரு குழு குழுன்னு இருக்கு. அந்த மணல உட்காந்து படம் பார்க்கறதுக்கு குழு குழு இருக்கும். இப்ப வந்து ஏசி பேன் பேன் இல்லைன்னா இப்ப தியேட்டர் உட்கார முடியாது.
1: அது ஓபனிங்ல இருந்துச்சு, அந்த நாளையில ஓபனிங்ல இருந்துச்சு. இப்பதான் நாலு பக்கமும் அடைச்சாச்சு. கண்டிப்பா ஏசி போட்டாதான் நம்ம உள்ளயே உட்கார முடியும். ஃபேன் எத்தனை போட்டுட்டு இருப்பாங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெண்டா இருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா செவரு வச்சு அப்புறம் செவரு தடுத்தாங்க. அது மாதிரி அது ஒரு நல்ல அனுபவம். அதுல அந்த டூரிங் தியேட்டர்ல நான் பார்த்த படத்துல ஒரு அனுபவம்னா மேயர் மீனாட்சி படம், ஜெய்சங்கர் கயர் விஜய் நடிச்ச படம்.
1: ஓகேண்ணா.
3: அதுல அந்த அப்படியே அந்த பாதல ரசிப்பு தன்மையோட அந்த கல்யாண பின் போகும் மேகங்கள் ஒரு பாட்டு.

0: ஓகேனா
1: அப்படியே அத ரசிப்பு தன்னோட உட்கார்ந்துட்டு அந்த படம் எல்லாம் பார்த்தோம்.
0: நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க டூரிங் டாக்கீஸ்ல?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சமீபத்துல போயிருக்கீங்களா?
1: இல்லைங்கம்மா, இப்போ நான் வந்து நான் தியேட்டர்ல போய் படம் பார்த்து குறைஞ்சபட்சம் இப்போ 2 வருஷம் இருக்குமா அந்த இது பார்த்தமா அந்த படம்.
0: என்ன படம்?
1: அந்த இது மாத இவர் நடிச்சத காட்டி இவர் அவர் கூட வைக்கல இருப்பாரு அந்த படத்துல அவரு இவரு.
0: ஓகேண்ணா பரவாயில்ல, தெரியலன்னா பரவாயில்ல.
1: சிவகுமார் மகன் அவரு தானே வைக்கலா இருப்பாரு அது படம்
0: பரவாயில்ல பரவாயில்ல. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? டைம் இருந்தா தந்துடலாம்.
1: டைம் இருந்தா அதே அதே அந்த அந்த அந்த படமே கொடுத்துருக்கோமா. கல்யாண பெண் போகும் மேகமே அந்த படமே கொடுத்துருக்கோம் பாட்டு.
0: கல்யாணம்
1: இதுவா? இதப்ப சைசங்கர் நடிச்ச படம் சொன்னாலுங்களா, மேயர் மீனாச்சு.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா தந்துடலாம்.
1: அதுல கல்யாண பெண் போகும் மேகம் மேகமேங்கிற பாடலுமா.
0: ஓகேண்ணா தேங்க்யூண்ணா.
1: நன்றிம்மா நன்றி.
0: நன்றிண்ணா. நேர்கள்ட்ட பேச பேசதான் எந்த ஊர்ல எந்தெந்த டென்ட் கொட்டாய் இருந்துச்சு, டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு அப்படின்னே தெரியுது. உண்மைக்குமே டென்ட் கொட்டாயில பாக்குறது ஒரு சோமா இருந்தாலுமே இப்ப மாடர்ன் தியேட்டர்கள்லயுமே பாக்குறது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன, ஏசி இல்லாம பார்க்க முடியாது. ஏசி கொஞ்ச நேரம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலுமே இந்த அனுபவத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அந்த நாளையில போய் யோசிச்சுட்டே இருங்க. டூரிங் டாக்கீஸா அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:41 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமில ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் எல்லா தியேட்டர்களும் மாடனா மாறிப்போச்சு. உங்க ஊர்ல நீங்க டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுவே. இன்னைக்கு எல்லாருமே நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நேரத்தில் ஒரு நேர்மையை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கெல்லாம் மழையா?
4: ஆமா ஆமா, பயங்கரமா வெயில் தான் அடிக்கிறது, மழையே காணும்.
3: சரிண்ணா, சரி. இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு தெரியும்ல நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், டூரிங் டாக்கீஸ்ல
4: படம் பாத்துருக்கீங்களான்னு. நான் டூரிங் டாக்கீஸ்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு வயசான ஆள் இல்ல, ஆனா நான் வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய அந்த படங்கள் தான் நான் பாத்துருக்கேன்.
3: இருந்தாலும் பேரண்ட்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல, ஒரு நிமிஷம், பேரண்ட்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல அந்த நாளில இப்ப
4: தியேட்டர் முன்னாடி நீங்களே வந்துகிட்டீங்க. அதாவது என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா சொல்லறத நான் கேட்டிருக்கிறேன். அதாவது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, இந்த டூரிங் குடும்பத்தோட போய் அந்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல, அதாவது எங்க அப்பா அவங்க அம்மா அப்பாவோட, எங்க அம்மா எங்க அவங்க அப்பாவோட, அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த டூரிங் டாக்கீஸ்ல படம் போடும்போது அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த சேர் மாதிரி எல்லாம் தான் இருக்குமா, இப்ப இருக்கிற மாதிரி இந்த குஷன் வச்ச சேர் அது இதெல்லாம் இருக்காதான். அந்த அதெல்லாம் பாக்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படின்றாங்க. அது அந்த ரீல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்குமா, அது ஒவ்வொன்னா வச்சு வச்சு வச்சு சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போடுவாங்க அப்படிம்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் ஜாஸ்தியா இருக்குமா. அதுக்கப்புறமா ஈஸ்மன் கலர்ல வரக்கூடிய அந்த படங்கள்ல அந்த அன்பேவா அதெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிங் டாக்கீஸ்ல பாத்துருக்கேன் அப்படின்ட்டு
3: எம்ஜிஆர் படம் மட்டும்தான் பாத்திருக்காங்க அம்மா அப்பா.
4: ஆமா,
3: சரிண்ணா சரிண்ணா. நீங்க இப்ப ரீசெண்டா, சரி, அப்பா அம்மா சொன்னது ஒரு பக்கம் உங்க மைண்ட்ல

0: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: நீங்க இப்ப போடுற சாங் அப்படியே நான் நினைச்சுக்கிறேன்ப்பா.
0: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா, பாய்ண்ணா. உண்மைக்குமே அந்த டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நாளையில் ஒரு முட்டை போண்டா ஒன்று விற்கும். முட்டை போண்டான்னு சொன்னால் அப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ எல்லாம் முழு முட்டை வைப்பாங்கங்க. இப்போ எங்கே முழு முட்டை வைக்கிறாங்க? அரை முட்டை தான் வைக்கிறாங்க. அதாவது இப்போ இல்லை, இப்போ நம்ம கடைகளில் வெளியே கடைகளில் வந்து தள்ளுவண்டிகளில் வாங்கும்போது மேபி வாங்கினோம் அப்படின்னா அதில் அரை முட்டை தான் இருக்கும். அதுலேயும் பாதி மஞ்சக்கர் இருக்காது. தொடர்ந்து அப்படியே கேட்டுகிட்டே இருங்க. அடுத்ததான் இன்னொரு நேருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: ஹலோ, வணக்கம். தங்கச்சி மடத்துல இருந்து டோனா பேசுறேன். நான் வந்து பெரிய அளவுல தியேட்டரு போய் படம் பார்த்ததெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 3 times போயிருக்கேங்க. ஆனா நான் குழந்தையா இருக்கும் போது என்னை தூக்கிட்டு போய் ஃபேமிலியா உட்காந்து படம் பார்ப்பாங்களா? அதான் நான் ஒரு 4 months பிள்ளையா இருக்கும்போது என்னையும் படம் பார்க்கும்போது என்னையும் தூக்கிட்டு போயிருவாங்க. எங்க அப்பா சொல்லுவா, நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னை இந்த தியேட்டர் தான் நீ தூக்கிட்டு வருவோம், உன் கையில ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா நீ கம்முனா இருவ, ஃபேமிலியோட இங்கதான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அக்கா மாதிரியே எங்க அப்பா சொல்லியுமே நான் காதாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல் டேஸ்ல வந்து 2 times படம் பார்க்க கூட்டி போயிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து கூட்டி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கர்ம வீர காமராஜர் ஐயா படத்துக்கு ஒரு நேரம் கூட்டி போனாங்க. அதுக்கடுத்து காந்தி தாத்தா, இப்போ காந்தி தாத்தா படத்துக்கு வந்து கூட்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யானை படம், அருண் விஜய் சார் நடிச்ச படம் யானை படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் அந்த படம் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து பெரிய அளவில் நான் போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்தது இல்லைங்க. ஆனால் படம் பார்க்கறது பிடிக்கும். எங்கெங்க போக முடியுது, குழந்தைகளோடய நேரம் போயிடுது. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து, அவங்க துணி துவைக்க, அவங்க துணியை காயப்பட மடிக்க, இப்படியே நேரம் போயிருதுங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு 12B படத்துல இருந்து பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே சாங் போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக வந்து இந்த இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். இப்போ தியேட்டருக்கு போகிறது ரொம்ப சுலபமாயிருச்சு. டிக்கெட் எடுக்கணும்னு வரிசையில் நிற்க வேண்டியதில்லை. இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கவலையும் இல்லை. நமக்கு பிடிச்ச நேரத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நமக்கான சீட்டில் சௌகரியமாக உட்காந்துக்கலாம். படம் பார்க்குற வசதி இப்போது உண்மையிலேயே நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த டூரிங் டாக்கீஸ் காலத்தை நினச்சி பார்த்தா பார்க்குறதுக்கும் இருந்த அந்த ஆர்வமே வேறு மாதிரி இருக்கும். படம் பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சதில் இருந்து அது எப்போ முடியும், அது வரைக்கும் அந்த நாளே கொஞ்சம் நல்லா இருக்கும். படத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும், பிடிச்ச நடிகரை பார்க்கும்போது வர்ற சந்தோஷமும், ஒரு சீனுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எப்படிரா ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கறதா இருக்கும். இப்படி படம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதனால தான் இப்போ எவ்வளவு மாடர்ன் தியேட்டர்கள் வந்தாலும் அந்த நினைவுகள் ரொம்ப ரொம்ப அழகானது, சுகமானது, சுவாரஸ்யமானது. காலம் மாறும், தியேட்டர்களும் மாறும், படம் பார்க்குற முறையும் மாறும். ஆனால் ஒரு காலத்தில் நாம் எப்படி படம் பார்த்தோம், யாரோட சேர்ந்து ரசித்தோம், அந்த நாளில் என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனசுக்கு நிறைவாக கிடைச்சது, அது மட்டும் நம்ம நினைவில் இருந்து போகாது. அதனால டூரிங் டாக்கீஸ் இப்போ இல்லைனாலும் அந்த காலத்தில் படம் பார்த்த அனுபவம் மட்டும் நம்ம நினைவில் இன்னும் நல்லா ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டீங்க. உங்களோட கருத்துக்களை அப்போ நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் தியேட்டரில், கொட்டாய் தியேட்டரில் வந்து படம் பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்படியே கடந்த கால ஒரு 18+ போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கிடையில் நிறைய பேர் பாடல்கள் கேட்டீங்க, ஒரு சில பேருக்கு தந்தாச்சு, ஒரு சில பேருக்கு நாளைக்கும் கலந்துக்கிட்டு உங்களோட பாட்டு நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு கேளுங்க, மண்டே கேளுங்க, கருத்துக்களை சொல்லுங்க, பாடல்களை அல்லுங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: உலகத்துல வாழ்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த பூமி சொந்தமானதாங்க. உயிர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த பூமியில வாழ்ற பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பூமி சொந்தம் தாங்க. ஆனா நம்ம செய்யற ஒரு சில செயல்களால இந்த பறவைகளும் விலங்குகளும் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பறவைகள். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில இந்த பறவைகளோட சத்தம் கேட்கும் போதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சத்தத்தை கேட்கும் போதே நம்மள சில பேருக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சி வரும்னே சொல்லலாம். ஆனா இப்பெல்லாம் நிறைய பறவைகள் காணாம போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மனுஷங்களோட ஒரு சில செயல்களுமே காரணம் நம்ம சொல்லலாம். அதுல முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள் தான். அது மட்டும் இல்லாம இந்த பறவைகளை அழிவுல இருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக ரீசெண்டா ஒரு படம் கூட வந்திருக்குங்க. அதே மாதிரி பறவைகளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதையும் நம்ம காப்பாத்தி அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் பறவைகள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர கிருபா நந்தினி பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. கல்வி அறிவே இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்தவங்க தாங்க கிருபா. கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருந்துதான் இவங்க விலங்கியல்ல எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க புத்தகங்களை அதிகமா படிச்சதை விட நிறைய கருத்தரங்குக்கு போய் அப்புறம் களப்பணிகள் செஞ்சுதான் பறவைகளை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்காங்க. அதுல இருந்துதான் இவங்க பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், அதுல ஆர்வம் காட்டணும்னு நிறைய ஆய்வுகளையும் அந்த ஆய்வுகளுக்காக நிறைய பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க. இப்படி இவங்க தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத்னு பல மாநிலங்களே இருக்கிற மூளை முடுக்குகள்லாம் போய் நிறைய பறவைகளை பத்தி தேடி அலைஞ்சு தெரிஞ்சிருக்காங்க. பொதுவா ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புக்கை எழுதுவாங்க, எழுததுக்கு அப்புறம் வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். இவங்க எழுதுற ஒவ்வொரு காகிதம் மட்டும் இல்லாம பழங்குடி மக்களுக்கும் வெவ்வேறு இனத்தை சார்ந்த மக்களுக்கும் அதுலயும் அந்த மக்களையும் குறிப்பா பெண்கள், மாணவர்கள்னு இப்படி இவங்க போற எல்லா இடத்திலுமே பறவைகளை காப்பாத்தணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இவங்க 5000 மாணவர்களை சந்திச்சு சுற்றுச்சூழல் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இயற்கைக்கு மாறாக பறவைகள் மரணம் அடையுதோ அங்க எல்லாம் போய் இந்த பறவைகளை உடல் கூராய்வு செஞ்சு சுற்றுச்சூழலை ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கையும் சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி இதுவரைக்கும் 1000 பறவைகளுக்கு மேல இவங்க உடல் கூராய்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பறவைகளோட இறப்புக்கான உண்மையான காரணம் என்னங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அப்படி காட்டும் போது நிறைய அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களையும் உங்களுக்கு வந்திருக்கு. அதையும் சமாளிச்சுட்டு பறவைகளை காப்பாத்தணுங்கிற ஒரு லட்சத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு இவங்களோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இப்படி பறவை இனங்கள் வந்து அழிஞ்சு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மக்களோட மூட நம்பிக்கை தான். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆந்தைங்கிறது ஒரு பறவை இனம் தான். ஆனா அந்த ஆந்தை இனத்தை நம்ம பறவையாவே பாக்குறது கிடையாது. அதோட இனத்தை அழிக்கிறதுக்காக ஒரு சில மக்கள் வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளி ஜோஷியம், இந்த கிளியை வச்சு ஜோஷியம் பாக்குறது இருந்தது. சோ இந்த முறைகளும் சீக்கிரமாவே மாறணும். அது கூடவே வடமண்டலங்களை பாத்தீங்கன்னா இந்த உத்தராயன் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த பண்டிகையில என்ன பண்ணுவாங்கன்னா வானத்துல நிறைய பேரோட பட்டத்தை விட்டுருப்பாங்க. ஒருத்தரோட பட்ட நூலை வச்சு இன்னொருத்தர பட்டத்தை அறுக்கணும். இதுதான் அந்த பண்டிகையில முக்கியமான விளையாட்டவே இருக்கும். சோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மாஞ்சா நூல் ஒன்ன கட்டி அந்த நூல்ல இன்னொரு பட்டத்தை அறுக்கிறதுக்காக கண்ணாடி துகள்களை சின்ன சின்னதா பொடியாக்கி அதுல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ இப்படி அறுக்கும் போது அந்த வழியா போற பறவைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்குமே 1000 மேல பறவைகள் இதனால பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க விழிப்புணர்வை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதை ஏற்படுத்துறதுக்காக கதை வடிவில புத்தகங்களை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமானது கிடையாது, அது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்குது. ஸோ அதனால பறவைகளும் விலங்குகளும் இந்த பூமியில சுதந்திரமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வர கிருபா நந்தினிக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூரியான்சு. வணக்கம். மூக்கூர். நான் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம்.
2: இங்க வந்த பின்னாடி வளர்ந்து இழந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்காப்புங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்க வேலை பார்க்கறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குற மிதி வாங்குற வாழ்க்கையில எல்லாமே என்ன நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, வருவேன், என் வீட்டுக்களே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்கு. பிள்ளைகளாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓடிக்கிட்டு புருஷன் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான். 2-3 நாள் கோயில கிடக்கிறது மாதிரி வர்றது. இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ வேலை விரவு கட்ட செத்த குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸாக இருக்கேன். நான் எதுவுமே திட்ட பயப்பட மாட்டேன். மண்டை உடச்சிட்டு வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டேன். நம்ம போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவோம். எல்லாரும் சேர்ந்து வேறு மாதம் 7 ரூபாங்கிற ஒரு நல்லதுங்க இல்லை, கொள்ளாதீங்க இல்லை. வெந்த வஞ்சி சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா, பொங்கியும் பொங்காமையும் அவனை வச்சோடு சோறுங்க முடியாது. தாய்க்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்கிறேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாக வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இனி அறுக்க வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சூலியான் பிராந்தீஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. பொதுவா நம்ம வீட்டை நம்ம தான் அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறது பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். இதுல வீட்டு சுவர்கள்ல கலர் கலரா ஃப்ரேம் மாட்டுறதும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். அந்த ஃப்ரேம் வந்து ஒன்லி ஃபேமிலி போட்டோவா இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஓவியமா இருக்கலாம், இல்லனா ஆயில் பெயிண்டிங்கா இருக்கலாம், இல்ல நம்மளோட குழந்தைங்க வரைஞ்ச பெயிண்டிங்கா இருக்கலாம். அதையுமே குழந்தைங்களே செஞ்சு மாட்டவும் சொல்லுவாங்க. சோ இப்படி நம்ம வீட்டை அலங்கரிக்க நம்ம நிறைய பொருட்களை வச்சு நம்ம பண்ணுவோம். சோ இப்படி நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் மாதிரி பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்லாம சோ இது கூடவே நம்ம பகுதியில் கிடைக்கிற, அதுவும் ரொம்ப விலை கம்மியா கிடைக்கிற சுப்பி சோவி வச்சு கூட நம்ம அழகான கண்ணாடி ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி கூட நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு நம்ம கடற்கரை பகுதிகளில் நிறைய சுப்பி சோவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம் பகுதிகளில் கூட நிறைய இடங்கள்ல இந்த சுப்பி சோவி, புறா முட்டை சோவி, கோவஞ்சி மாதிரியான நிறைய சோவிகள்லாம் விற்பனையும் பண்றாங்க. நம்மளுக்கு இந்த போட்டோ ஃப்ரேம் செய்யறதுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணி கூட நம்ம அங்க இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த போட்டோ ஃப்ரேம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அட்டை, அட்டை இல்லைன்னா பழைய அட்டைப்பட்டுலேருந்து இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கூட நம்ம அட்டை இல்லைன்னா மரத்தாலான பலகை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வண்ண கிழிஞ்சல்கள், அதாவது நிறைய கிழிஞ்சல்கள் கலர் போட்டும் தருவாங்க, இல்லை பிளெயினாக இருக்கிற கிழிஞ்சல்கள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பசை, அதாவது க்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, ஒயிட் க்ளூ எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிளிட்டர் க்ளூவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கத்திரிக்கோள், ஒருவேளை உங்களுக்கு கலர் பேப்பர் தேவைப்பட்டு நம்ம கலர் பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு அந்த அட்டை இல்லைன்னா பழைய அட்டைப்பட்டியை வெட்டி ஒரு ஃப்ரேம் மாதிரி வடிவத்தை உருவாக்கணும். இந்த ஃப்ரேம்க்கு உள்ள படம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இடத்தையுமே கவனமா நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ரெண்டாவது, இந்த கிழிஞ்சல்களை எடுத்தோம்ல, ஸோ அந்த கிழிஞ்சல்களை நம்ம நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுக்கணும். கழுவி நல்லா தொடச்சு, ஒருவேளை உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணதுன்னா அதை நம்ம ரொம்ப கழுவணும் அவசியம் இல்லை, சாதாரண பாசி நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பா அதை நம்ம கழுவி தொடச்சு நீட்டா எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு மேல கிழிஞ்சல்களை அதுல ஒட்டலாம். அதுக்கப்புறம் கிழிஞ்சல்களுக்கு மேல நம்மளுக்கு விருப்பமான வண்ணங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிழிஞ்சல்கள் நல்லா ஒட்டுற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் ஒட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அதை காயிற வரைக்கும் யாரும் டச் பண்ணாம அந்த மாதிரி பார்த்துக்கணும். இதுல முக்கியமா நம்ம என்ன பார்த்துக்கணும்னா, கிழிஞ்சல்களை ஒழுங்கா ஒட்டும் போது ஃப்ரேமோட ஓரம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கிழிஞ்சல்கள் நம்ம ஒட்டும் போது அதுக்கு இடையில நம்ம சின்ன சின்ன கற்களையும் இல்ல மணலையும் கூட சேர்த்தா அந்த ஃப்ரேம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தெரியும். அதே மாதிரி நம்மளோட குழந்தையோட சேர்ந்து நம்ம இதை செய்யும் போது இது ஒரு சிறந்த பொழுதுபோக்கா கூட நம்மளுக்கு இருக்கும். சோ இந்த முறையில கூட நம்ம வீட்ல இருந்து பயன்படுத்தி நம்மளும் அழகான கிழிஞ்சல் போட்டோ செஞ்சு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதை வெறும் போட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, ஒரு சிலர் நல்ல லைட் எல்லாம் போட்டு செட் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ண பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்ம விலையை நிர்ணயிச்சு கூட நம்ம இதை விற்பனையும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வீட்டை அலங்கரிக்கணும்னு ஆசை உள்ள பெண்கள் இந்த பொருட்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படினா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு கணவர் வீட்டுல வைக்கிற முதல் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு சமைக்க தெரியும் தான். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு சமைக்க தெரியலாட்டியும் அட்லீஸ்ட் ரசமாச்சும் வைக்க தெரிஞ்சா போதும்னு நினைப்பாங்க. இப்படி நிறைய வீட்டுல முதல்ல ரசம் தான் வைக்க சொல்லுவாங்கன்னு திருமணத்துக்கு முன்னாடியே சமையல்ல எது செய்ய கத்துக்கிறாங்களோ இல்லையோ ரசம் வைக்க நல்லா கத்துப்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ரசம் வைக்க தெரிஞ்ச போதும், ஈஸியா அவங்க எல்லா சமையலையும் செய்ய கத்துப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சோ நம்மளும் அதை கேட்டிருப்போம். ரசம் கூட வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சாதத்துல ரசம் சேர்த்து சாப்பிடும் போது அது ஈஸியா செரிமானாகும். அது மட்டும் இல்லாம சமையல் வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட நம்ம அதிகமா சாப்பிடுறதுமே இந்த ரச சாதமா தான் இருக்கும். அதே மாதிரி என்னதான் தடபுடலா சமையல் விருந்து கொடுத்தாலுமே ரசம் இல்லாம அந்த விருந்து முழுமையாகாதுன்னு கூட சொல்லலாங்க. என்னடா இன்னைக்கான நெய்தல் பெண்ணே ரசத்தை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறீங்கல்ல? ஆமாங்க, இந்த ரசம் வந்து பெண்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அப்புறம் அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது, அவங்களோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. சோ இப்படி நிறைய பேருக்கு சுவையான குழம்பு வைக்க தெரிஞ்சாலுமே ரசம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையதான் இருக்கும். ரொம்ப சுவையாட்டும் ரொம்ப மனமாட்டும் ஒருத்தங்க ரசம் வைக்கிறதுங்கிறது ஒரு தனி கலனே சொல்லாங்க. சோ அதுக்கு தேவையான சில குறிப்புகளை தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ரசனையான ரசம் வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம எப்பவும் போலதாங்க நம்ம வீட்டுல எல்லாருக்குமே ரசம் வைக்க தெரியும் தான். இருந்தாலும் கொஞ்சம் அந்த முறைகளை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வைக்கலாம்ல. சோ நம்ம ரசம் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல ரசத்துக்கு நம்ம சேர்க்கிற புளிய 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 20-30 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச அந்த புளிய நல்லா கூலா பிழிஞ்சு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். சோ இதனால புளியோட சுவை மொத்தமா என்ன பண்ணா ரசத்துல இறங்கிரும். சோ இதுக்கு வழக்கமா நம்மளுக்கு தேவைப்படுற புளியை விட நம்ம கொஞ்சம் குறைவா எடுத்தாலே போதும் தான். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பட்டு போல அரைக்காம பாதி அரைப்பட்டதுமே நம்ம இது கூட தோலோட இருக்கிற பூண்டையும் போட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கணும். ரசத்துல நம்ம சேர்க்க போற தக்காளி, அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுல கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தக்காளி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள போட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மிளகு, ஜீரகம் அதையும் போட்டு அதோட பச்சை வாசமும் போனதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைச்சு வச்சிருக்க அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும். ரசத்துக்கு எப்பவுமே நம்ம அடுப்ப மிதமான தீல தான் வச்சுக்கணும். சோ இந்த ரசத்து கூட நம்ம 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்தோம்னா அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே ரசத்துக்கு புளியும் உப்பையும் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் அந்த ரசம் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சோ ரசத்துல நம்ம சேர்க்க போற தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியா பார்த்து போட்டோம்னா அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தக்காளியோட தோலை உரிக்க முடிஞ்சுன்னா தோலை உரிச்சிட்டு நம்ம மசிச்சு அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ரசத்துல முக்கியமான ஒண்ணு, நம்ம அதை கொதிக்க வைக்க கூடாது. ஒரு சிலர் வந்து அந்த நொரை மாதிரி வந்ததுக்கு அப்புறமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஒரு சில பேர் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுலையுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே வித்தியாசப்படும். ஒரு சிலருக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உள்ள டேஸ்ட் பிடிக்கும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த நொர மாதிரி வரும்போதே இருக்கிற டேஸ்ட் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ரசத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம்ல கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம இறக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரசம் செய்யும் போது ஆரம்பத்துல எப்பவுமே உப்பு போட்டுற கூடாது. அடுப்புல இருந்து இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பை சேர்த்து இதுல கலக்கணும். இப்படி நம்ம இறக்கின ரசத்துக்கு மேல நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தினோம்னா இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. வாழ்க்கையில பெண்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கத்து வச்சுக்கிட்டாலுமே சமையலையும் கண்டிப்பா கத்து வச்சுக்கணும். அதுலயுமே குறிப்பா ரசனையான ஒரு ரசம் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநலம் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சதானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
2: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
3: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
2: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
3: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
2: 10 கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
3: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
2: ஆமா,
3: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம், மத்தை, போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 நாள் கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
2: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
3: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

என்னதான் ஒரே வீட்டுல 10-12 பேரு 2-3 குடும்பமா சந்தோஷமா தங்களுக்கான அடிப்படை வசதிகளோட வாழ்ந்தாலுமே தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்குமேனு எல்லாருக்குமே தோணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்குங்க. இந்த கனவை நனவாக்க ஒவ்வொருத்தங்களும் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும். இப்படி நம்மளும் நம்மளோட கனவு வீட்டை வாங்க போறோம்னா நம்ம கட்டாயமா பண ரீதியாவும் சட்ட ரீதியாவும் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கும். அப்படி நம்ம வீடு வாங்க போறோம்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதப்பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. இப்போ நம்ம ஒரு வீடு இல்ல நிலம் வாங்குறோம்னா அதுக்கான மூல ஆவணங்களை தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களுக்கு ஒருத்தங்க கிட்ட கொடுத்து அதை முழுசா நம்ம ஆராய சொல்லணும். அதே மாதிரி அந்த நிலம் இல்லைனா வீடு சம்பந்தமா ஏதாவது ஒரு உயில் இருந்துச்சுன்னா அது சரியான முறையில பதிவு செஞ்சிருக்கா, அதுக்கான தகுந்த சாட்சிகள்லாம் இருக்காங்களா, நீதிமன்றத்தோட ஒப்புதல் இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம சரிபார்க்கணும். இப்போ சென்னை மும்பை கல்கத்தா மாதிரியான நகரங்களை பாத்தீங்கன்னா ஒரு வீடு இல்ல நிலம் மாதிரியான அசையா சொத்துக்களுக்கு சம்பந்தமா ஒருத்தங்க வந்து உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி செல்லுபடியாகும். இதே இது இந்தியாவில இருக்கிற மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஏன் அப்படின்னா இந்த பகுதிகள் தான் இந்தியாவோட முக்கியமான வணிக மையங்களா இருந்ததாலதான் இந்த ஏற்பாடு. ஒருவேளை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா தேவை உள்ளவங்க நீதிமன்றத்துக்கு போய் நம்ம ஒப்புதல் சான்றிதழையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பதிவு செய்யாத வழக்கு நிலுவையில இருக்கிற வாய்மொழி பகிர்வா செஞ்ச பாக பிரிவினை அப்புறம் பிரச்சனை இருக்கிற நிலங்களை நம்ம வாங்குறதையும் தவிர்க்கணுங்க. வீடு இல்லைன்னா நிலம் வாங்கும் போது விற்கிறவங்களுக்கு அது பரம்பரையா வந்த சொத்து தானா, உண்மையான உரிமையாளர் யாருன்னு உறுதிப்படுத்த ரெண்டு வகையான வாரிசு சான்றிதழை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாசில்தார் கொடுக்கிற தாலுகா அலுவலர் வாரிசு சான்றிதழ், இன்னொன்னு நீதிமன்றம் கொடுக்கிற நீதிமன்ற வாரிசு சான்றிதழ். விற்பனையாளரை பத்தின முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ முக்கியமா நம்ம நிலம் வாங்கும் போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலம் இல்லைன்னா வீடு ஏதாவது வாங்குறோம்னா அது வந்து ஏதாவது தனியார் நிறுவனத்துல அடமானத்துல இருக்கா, இல்ல அது பேர்ல ஏதாவது கடன் வாங்கி இருக்காங்களா அப்படிங்கறதையும் நம்ம சரிபார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல எந்த ஒரு சட்ட சிக்கலும் வராம நம்ம பாத்துக்கணும்ல. ஒருவேளை அந்த இடம் இல்லைன்னா வீடு வந்து அடமானத்துலதான் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எந்த வங்கியில அவங்க அடமானம் வச்சிருக்காங்களோ அந்த வங்கியில போய் இல்லைன்னா தனியார் நிறுவனத்துல போய் எழுத்துப்பூர்வமா தடையில்லா சான்றிதழும் ரசீதும் வாங்கிட்டு வர சொல்லணும். எதிர்காலத்துல அந்த நிலத்து பேர்ல எந்த விதமான சட்ட சிக்கலும் வராம இருக்க வில்லங்க சான்றிதழை நம்ம சரிபார்க்கணும். பொதுவாகவே ஒரு சொத்தோட உரிமை பதிவுகளை நம்ம குறைஞ்சபட்சம் 30 வருஷத்துக்குள்ள நம்ம சரிபார்க்கறது சட்டப்படி பாதுகாப்பானது. அதாவது 3-10 வருஷத்துக்கு மேல அந்த சொத்தோட உரிமை வரலாறு தெளிவாகவும் சட்ட சிக்கலும் இல்லாம இருக்குதான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொத்தோட உரிமையாளருக்கு பதிலா வேற ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம சொத்தை வாங்கவோ இல்லைன்னா விற்கவோ அதை நிர்வகிக்கவோ செய்யணும்னா வெறுமனே ஒரு வெள்ளத்தால எழுதியிருந்தா மட்டும் போதாது. அப்படி வெள்ளத்தால எழுதி வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சொத்து வாங்கினதுமே பட்டா சிட்டா பதிவீடு புல அளவீட்டு புத்தகம் மூலப்பத்திரம்னு எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு நம்ம மாத்துறது மட்டும் இல்லாம சொத்து வரி மின் கட்டண வரி கழிவு நீர் வரி கட்டணம் இது எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு நம்ம மாத்துறதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் அவங்க பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. இதே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் பேர்ல நம்ம 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடமோ நிலமோ ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே வாங்கணும்னா அதுக்கான பதிவு கட்டணத்தில் நம்மளுக்கு 1% தள்ளுபடி கிடைக்குங்க. ஸோ இது வந்து 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. அதாவது பொதுவாக பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 4% இருக்கும். ஆனால் பெண்கள் பேரில் நம்ம இந்த இடத்தையோ நிலத்தையோ பதிவு செய்யும்போது நம்மளுக்கு 3% பதிவு கட்டணம் தான் வசூலிக்கப்படும். நிறைய பேங்க்ல வந்து பெண்கள் வந்து வீடு இல்லைன்னா நிலம் வாங்க கடன் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கான சிறப்பு வட்டி சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சலுகை கீழே மற்றவங்களுக்கு கொடுக்குற வட்டி வீதத்தை விட பெண்களுக்கு 0.05%-0.10% வரைக்கும் வட்டி வீதம் குறைக்கப்படுது. அதனால நிலம் வாங்குறீங்க அப்படின்னா பெண்கள் பேர்ல வாங்குறது இன்னுமே சிறந்தது. அதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த எல்லா தகவல்களையும் சரி பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சி பேசலாம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தங்கமகன் மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நம்பிச்சாமி, நான் சின்னப்பாளம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தான். திருக்கலைக்கு வலை விளக்கிட்டு கிளந்தான். அந்த நைட்டு புயல் கிளம்பிருச்சு, காத்தும் புயல். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவானுக்கு எம்பிருக்கிறச்ச வலை கடை பிரிஞ்சு வருமா, அதுக்குள்ள எம்பிருக்கிறச்ச வலை வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் பிடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவானுக்கிட்ட வர மரம் வலையை வெட்டிட்டு அதோட உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோன்னா வெள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டா நேரம் சாயம் வந்துச்சு. எல்லாம் சாயம் தோணுது. கடை பிடிச்சோட அதை நிமிந்துச்சு வல்லனால. எங்கள் மனநிலை உயிரை போயிருந்தேன் இருந்தேன். வல்லம்னா தாண்டிச்சோட நேரம் சுழன்னு தான் போவோம். முடிக்கும் தனுசு இல்லை, காற்று ஏறி கச்சான். நீஞ்சவனா முடியாது. கரையிலேருந்து தனுசுக்கு தான் நல்லா தெரியும், பக்கத்து தான் அவ்வளோ நீவாடும் காற்று. ஆமாம், அந்த தனுசுக்குடியில் வந்து பொட்டை கடல் சோழா காற்றுக்கு கடை எல்லா பக்கமும் விரிய ஆரம்பிச்சிருச்சு. வல்லத்துக்குலாம் சேதாரம் இல்லை, சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு. கடை தூக்கிட்டதில் சுக்கா உடஞ்சி கம்பு வச்சு கட்டிக்கிட்டு, காண கம்புக்கு பதில் ஒரு கம்பு வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலேயே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிட்டு விடையாந்தேன். அந்த கரை வந்து சேர்ந்தது பெரிய அண்ணா இருந்தான். அதை விட தப்பிச்சா முளைச்சு முடியாது. ஆளும் வந்துட்டான். அதில் மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முன்னிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நடந்துச்சு. அதுக்குள்ள தூக்கமே கிடையாது. இப்படி இப்படி கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் கரையை. அடுத்த கடலில் போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன். அதோட அப்படி கோயில் இதுக்குன்னு சொல்லிவிட்டா மற திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்ரிப் அடி விட்டோம்னா மறு ட்ரிப் போகிறதுக்கு மனசு வராதுல்ல. அதோட கொஞ்சம் பார்த்தேன் போகிறது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: சதாபா,
1: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீர சூர
2: அடிக்கடுவா.
1: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
3: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
2: சாரு
1: எதுக்கும் துணிஞ்ச வண்டா.
3: துணிஞ்ச வண்டா
1: யாரோட டா போடுறீங்க?
2: யாரோட டா போடுறீங்க?
1: அட மாப்பிள்ள, சும்மா மறக்காத.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எங்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
0: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று தங்கமகன் மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தங்கமகன் மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று தங்கமகன் மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: தாய் தகப்பன் உனக்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணத்துக்கு நீ கண்டிப்பா முதலீடு கொடுத்தே ஆகணும். அப்பா அம்மாவே இல்ல, நாங்க அதை தாண்டி வந்துட்டோம் மேடம், இன்னும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உன்னுடைய இனிஷியல் முன்னாலதான் போடுறோம், குவாலிஃபிகேஷனை பின்னாலதான் போடுறோம். எத்தனை படிச்சாலும் குவாலிஃபிகேஷன் பின்னாலதான் இருக்கும், இன்னாருடைய குழந்தைங்கிறது முன்னாலதான் வரும், ரைட்? அதை யாராலையும் மாத்த முடியாது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் இனிஷியல் அப்படின்னு பாஸ்போர்ட்ல கொடுப்பாங்க, அப்ப கூட அப்பா பேரை சொல்லி உன் பேர் ரொம்ப நீளமானா பாதியா வெட்டிடுவாங்க. அதனால இனிஷியலாக உள்ள வருது அப்படிங்கிறது தாய் தகப்பன். உன்னை இன்வெஸ்ட்மெண்டாக கொடுத்துருக்காங்க, மூலதனமாக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் அவங்க இன்ஜினியர் ஆகல, உன்னை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்குங்க படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பாக மழைக்காக இல்ல, எதற்காகவுமே பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காம இருப்பாங்க. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கிற காளா நல்ல ஒரு கல்லூரி. யூ ஆர் அக்கவுண்டபிள். அப்ப அது ABCD ஆஃப் எஜுகேஷன்ல ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3 குணங்களை நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். 1 இஸ் யுவர் ஆட்டிடியூட், மாற்று. உன்னுடைய கவனச்சிதறல்ல இருந்து வெளியில வா, ஃபோக்கஸ் பண்ணு. கம்ப்ளீட்டா எந்த பக்கம் திரும்பினாலும் சூரியன், வெளியில போய் நின்னா சூரியன் இருக்கு. ஒரு பேப்பரை காமிச்சீங்கன்னா உடனே அதுல நெருப்பிடிக்காது. ஆனா அடுத்த நிமிஷம் நாம அங்க கொண்டு போய் ஒரு பூத கண்ணாடியை வைக்கிறேன் பை, ஒரு லென்ஸ் வைக்கிறேன் பை, அத்தனை எல்லா இடத்துலயும் செதறி இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அதை தானா உள்வாங்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் அந்த பேப்பர் புகைய ஆரம்பிக்கும், கீழே வச்சிருக்கக்கூடிய பேப்பர். அதே மாதிரிதான் நெருப்பு பத்திக்க ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கக்கூடிய சாதிக்கணுங்கிற நெருப்பு கண்டிப்பாக அது பற்றி எரியணும் அப்படின்னு சொன்னா, யுவர் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். How alert you are to geopolitics is something very important. What is happening to you is very important. 18 வயசுல உள்ள வந்து 22 வயசுல வெளியில போகும்போது சாதாரண பட்டாம்பூச்சியாக இருந்தா கூட முட்டையாக உள்ள வந்து அதற்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வெளியில ஒரு கம்பளிப்பூச்சியாக வந்து அதற்கப்புறம் ஒரு கூட்டுப்புழுவாக மாறி அதிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சியாக ஒரு எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ், a metamorphosis takes place. ஆனா முதலாம் ஆண்டு முதல் வருடம் வந்த மாதிரியே தான் நம்ம விளையாட்டு குழந்தைங்களா வெளியில போக போறோம் அப்படின்னு சொன்னா, 4 வருடம் கல்லூரியும் பெற்றோரும் பணத்தையும் நேரத்தையும் நாடு தனது நம்பிக்கையும் மேல வச்சது ஒர்க் அவுட் ஆகலன்னு மட்டும்தான் அர்த்தம். அப்போ இதற்காக நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காதே, எல்லா நிமிடமும் நல்ல நாள் தான்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த்குமார். என்னோட வயசு 34. நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணங்களோட நிறைய கனவுகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அமுதா மிஸ் அவங்க இறந்தது. இன்ன வரைக்கும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. 2006 மறக்க முடியாத ஒரு நாள். நான் பார்த்திங்கன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பெரியம்மா மாதிரி, என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சதில்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு டைம் நான் பம்பன் பாலம், பம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோம்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மா கூட அந்த நிகழ்வு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர் காயத்ரி, மிஸ்ஸோடைய பேர் அமுதா. அவங்களுடைய நினைவு நாள் வந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏன் அவங்க மகளுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அம்மா நினைவுகள் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கற்பனைகளுக்கு ஆலோசனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே
4: குரு கோபம் இருக்கு. பையன் என்ன சொல்றான் கேட்போம்.
3: எந்த பையன்?
4: உன் மலைத்து வைக்க என் பையன்.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ் பெஸ்ட் ஆன பேக்கரி அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ் பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ் டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ABCD னு சொல்றோம்ல, the B stands for your belief system. What do you believe in? எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? விடாமுயற்சியில் நம்பிக்கை வைத்திருக்கியா? மனம் தளராததுல நம்பிக்கை வச்சிருக்கியா? கடின உழைப்புல நம்பிக்கை வச்சிருக்கியா? This will take you to a very long distance. அதனால மட்டும்தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னது அது மட்டும்தான். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். நினைச்சது நினைச்சபடி நடக்கும். எப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை. எண்ணியர் திண்ணியராக பெறின். மனதுல உறுதி இருந்ததுன்னா நினைச்சது நடக்கும். அப்படின்னா சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம். உன்னுடைய ஆட்டிடியூட கண்ணோட்டத்தை மாத்துன்னு சொன்னேன் இல்லையா, உன்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாத்து. இது பண்ணா இது கிடைக்கும், இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்னு சொன்னா 1+1=2 கண்டிப்பாக மேத்ஸ்ல அது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஆனா வாழ்க்கையில அது சரியாகணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. வகுப்பறைகள் பாடம் எடுத்துட்டு உனக்கு தேர்வு வைக்கும். வாழ்க்கை தேர்வு வச்சுட்டு பாடம் எடுக்கும். இட் வில் புட் யூ டு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், அதற்கப்புறம் தான் அதுலேருந்து பாடம் படிப்பேன். ரொம்ப காஸ்ட்லியா மாறினோம். ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இஃப் யூ ஹேவ் டு லேர்ன் ஆன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், இட் பி வெரி காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ரெண்டு விதமா பார்க்கலாம். என்ன, நானே அனுபவிச்சு நானே கஷ்டப்பட்டு நானே மேல வந்து பாடம் படிக்கிறது நிரந்தரமான பாடமாக இருக்கும். அதோட கொஞ்சம் சுலபம் என்ன தெரியுமா, பயோகிராபி படிக்கிறது. நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு முன்னால போறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, ஓஹோ இங்க ஒரு குழி இருக்கா, இங்க ஒரு மேடு இருக்கா, இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கா, அந்த பக்கம் ஒரு காடு இருக்கா, ஜாகிரதையா போறது கொஞ்சம் கூட. அப்போ சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம். வாட் டு ஐ பிலீவ் இன். இன்னைக்கு போட்டு எழுதுக்கணும், தேதியை போட்டு, எதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எதனால் நம்பிக்கை இருக்கிறது. யுவர் பிலீஃப் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் நம்பிக்கை பத்தாது, அந்த பிலீஃபோட உனக்கு ஒரு பாண்டிங் வேணும். பக்கத்துல வந்து 2 நிமிஷம் பேசுனாங்கன்னா அவனுடைய நம்பிக்கைகள் மாறி போகும்னா அது நம்பிக்கையே கிடையாது, அது சும்மா ஒரு ஆசை அவ்வளவேதான். உன்னுடைய பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னுடைய கடின உழைப்பு, உலகம் எப்படி இருக்குன்னு என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய தளராத முயற்சி, இவை எல்லாம் சேர்த்து என்னை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்தாது. அந்த நம்பிக்கையோடு யூ ஹாவ் டு பி பாண்டட்.

0: மாறுங்கள் அப்படின்னு சொல்றேன். டோன்ட் பி அ ட்ரீமர், பிகம் த ட்ரீம் அப்படின்னு சொல்றேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தான தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பாண்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் பிலீஃப். ஒட்டிக்கோ, உன்னுடைய நம்பிக்கை உன்னோட போய் ஒட்டணும். உன்னை உடம்ப விட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி, அப்படியே தோலை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரத்தமும் சதியா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பிலீஃப் வந்தாச்சு, அந்த பாண்டிங் வந்தாச்சுன்னா, தன்னை போல உன் நிழல் கூட உச்சி வேறல உன் கூட வராது. உன் கூட வரக்கூடியது உன்னுடைய தைரியமாக இருக்கும். யூ வில் பிகம் பிரேவ். ரொம்ப பெரிய விஷயம் அது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கரேஜ், ஐ எம் டாக்கிங் அபவுட் பிரேவரி. ஏன்னா டிஃபென்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நாட்டுக்காக உயிர் துறந்தவர்கள் இருக்காங்க, பாஸ்துமஸா அவர்களுக்கு அவார்டு கிடைக்கும். அல்லது சின்ன குழந்தைங்க இருக்காங்க, தங்களுடைய உயிர் போனாலும் ஏதாவது முன்னால் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஒத்திகை பார்த்தது கிடையாதவங்க, நம்ம ஊடகங்களையும் திரைப்படங்களையும் வரக்கூடிய நடிகர்கள் மாதிரி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 10 தடவை பார்த்து அவங்க முடியாத நேரத்தில் அவருக்கு வர ஒரு டூப் வருவாங்க இல்லையா, அது அல்ல. கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, தண்ணியில் ஒரு குழந்தை மூழ்கிட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதோ, ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தெரியும்னு சொல்லிட்டு 8 வயது குழந்தை முழுகும் போது ஒரு 15 வயது பையன் தாண்டி குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றுற அந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் சேவிங் தன் உயிரை இழந்த குழந்தைங்க இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ரிபப்ளிக் டே அப்போ கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு என்ன பேர் தெரியுமா? இட்ஸ் நாட் கரேஜ், இட்ஸ் பிரேவரி. பிரேவரி அவார்டு அப்படின்னா அன்ரிஹர்ஸ்டாக வரக்கூடியது, ஒத்திகை பார்க்காமல் வரக்கூடியது, என்னை விட உன் உயிர் மிகவும் முக்கியமானதுன்னு வரக்கூடியது. அந்த அளவுக்கு பிரேவரி தன்னை போல வரும். எப்போ வரும்? உன்னுடைய நம்பிக்கைகள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நம்பிக்கையோடு உன்னை நீயே ஒட்டி இணைத்து பிணைத்து கொள்ளும் பட்சத்தில். தாயும் குழந்தையும் ஆனாலும் தொப்புள் கொடியை வெட்டிதான் ஆகணும். சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கனா வாயும் வயிறுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றுலேருந்து வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வேறேன்னு சொல்லுவாங்க. உனக்கும் தனியாக மூச்சு விடணும், உனக்கும் சுவாசிக்கணும், நீ கேட்கணும், நீ பேசணும், நீ சாப்பிடணும், அதுவும் ரத்தத்துக்குள்ளே போகணும். ஒரு சாதாரண மருந்து மாத்திரை மாதிரி வாயில் போட்டு முழுங்க முடியாது. அப்போ யூ ஆர் கோயிங் டு பி, யூ ஹாவ் யுவர் பிலீஃப் அண்ட் யூ பாண்ட் யுவர் செல்ஃப் வித் பிலீஃப் அண்ட் வித் பிரேவரி யூ டேக் யுவர் பிலீஃப். ரொம்ப முக்கியம்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு. இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஏ பி ஆச்சா சி சி குள்ள வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். கமிட் யுவர் செல்ஃப். சத்திய பிரமாணம் எடு. ஒண்ணும் இல்ல, கோவில்ல போய் என்னுடைய பிறந்த நாளுக்காக சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது கூட அந்த பூசாரி கையில தட்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாரு, அந்த தட்டை தொடுங்க அப்படின்னு சொல்வாரு. யோ கமிட்டிங் சங்கல்பம் அப்படின்னு அது வடமொழியில சொல்லுவோம். சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். யூ மேக் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ சாலம் வவ், இட்ஸ் அ சாலம் ப்ராமிஸ், மேபி ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் டே, இல்ல நேத்திக்கு முந்தா நேத்து கூட நீ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்றதுதான் தி வவ், சாலம் வவ் யூ டேக், அதற்கு கமிட்மெண்ட் அப்படின்னு பேர். You have to commit yourself. இத தவிர வேற ஏதோடும் கிடையாது அப்படிங்கறதோட அதுதான் அந்த பாண்டிங். நான் அதே தான் சொல்றேன், கமிட்மெண்ட். மறுபடியும் நான் அதை ரீஇட்டரேட் பண்றேன், கமிட்மெண்ட் ஆச்சா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பி ஆல்வேஸ் சியர்ஃபுல். மேம் சொல்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு முகத்தை கடுகடுன்னு பண்ணாது. நீ அடுத்த வீட்டுக்காக உழைக்கல, உனக்காக உனக்காக உழைக்க போற. உனக்காக கூட உழைக்கல அப்படின்னா உன்னை நம்பி வீட்டையும் நாட்டையும் எப்படி கொடுக்க முடியும்? வீடு உன்னை நம்பி மூலதனமா அனுப்பியிருக்கு, நாடு நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆல்வேஸ் மெயின்டைன் சியர். மேம் சியர்ஃபுல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருமே ஆனால், ஒரு டோர் டு டோர் சேல்ஸ்மேன் யோசிச்சு பாருங்க. வீட்டு வாசலுக்கு பொருள் விற்கிறதுக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டோர் டு டோர் சேல்ஸ்மேன்ல 100 கதவை தட்டியாச்சு, 100 பேரும் கதவை திறந்தாச்சு, 100 பேரும் திறக்கலப்பா, 50 பேர் கதவே திறக்கல, காலிங் பெல் அடிச்சாலும் திறக்கவே இல்லை, 50 பேர் திறந்தாச்சு, 50 பேர் கதவே திறக்கல. ஆனா கூட யாரும் ஒரு பொருளும் வாங்கவும் இல்லை, கொண்டு வந்த பொருள் அப்படியே கையில இருக்கு. 101வது கதவை தட்டும் பொழுது, முதல் கதவை தட்டும் போது எந்த நம்பிக்கையோட தட்டினியோ, எந்த முகமலர்ச்சியோட, எந்த புன்னகையோட தட்டினியோ, அதே புன்னகையோட 101வது கதவையும் உன்னால தட்ட முடியும் அப்படின்னா அதற்கு பேர் சியர்ஃபுல் அப்படின்னு பேர். ஆல்வேஸ் பீயிங் சியர்ஃபுல், உயிர் போடு இரு, ஊக்கத்தோடு இரு, உற்சாகமோடு இரு. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, நான் சொல்லக்கூடியதுதான். உன்னுடைய வயது என்ன கெஞ்சினாலும் எங்களுக்கு திரும்பி வரப்போறது இல்லை. உன்னுடைய வாய்ப்புகள் கற்பனையில கூட எங்களால் தொட முடியாத ஒன்று. கல்லூரி வாழ்க்கைங்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது. வீட்டுல 5 குழந்தைங்களா, 1 குழந்தை படிக்கிறதுக்காக மத்த 4 பேரும் அந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. கடைசி தம்பி படிக்கணும் அப்படின்னா முன்னால போகக்கூடிய அக்காவும் அண்ணனும் படிப்பு 10ஆம் கிளாஸ்ல நிறுத்துவாங்க, பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா கடைசி தம்பி படிச்சு எங்க வீட்டுல முதல் பட்டதாரி அவர் தான்ப்பா அப்படின்னு. இவர்களுடைய குழந்தைக்கெல்லாம் அவங்களதான் காமிப்பாங்க, உன் மாமா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு, உன் சித்தப்பா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க நாங்க. அப்ப நாங்க பார்த்த இந்தியா எப்படி இருந்தது? நாங்க பார்த்த இந்தியா குழந்தை பிறந்த குழந்தை மாதிரி இருந்தது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுக போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலைமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை. எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதாக தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பயத்தோடு தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதனால் இப்போ ஏதோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப வீடை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே வீட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது அந்த இப்போ தண்ணி வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போகலாமா, இல்லை இருக்கிற இடத்துலயே இன்னும் ஒரு அலப்பாயிர ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இருக்கிற இடமும் நிலம் இந்த இடத்துல இருக்க முடியுமா, வாடகை இவையாக இருக்கிறோம், இப்போ இல்லை அங்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ கல் போட்டிருக்காங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு இந்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ready for

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்னா பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பிறந்த குழந்தைன்னா உங்களுக்கு தெரியாது, குழந்தை பிறந்த போது அம்மா பாத்திருப்பாங்க, அம்மாவுடைய பிரசவத்துக்கு பக்கத்துல நின்னு அதற்கு உதவின மருத்துவர் பார்த்திருப்பாங்க, கூட ரெண்டு நர்ஸ் செவிலியர் இருந்திருப்பாங்க. இந்த நான்கு பேர் தான் மற்ற குடும்பம் பூரா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிறந்த குழந்தை உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மாவுடைய ரத்தமும் சதையும் நினமும் எல்லாருக்கும் தொப்புள் கொடி அப்பதான் வெட்டி இருப்பாங்க. அந்த குழந்தை இன்னும் மூச்சு விட கூட தானே மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காது. மூக்குலையும் காதலையும் வாயிலையும் எல்லாமே அந்த லிக்விட் இருக்கும். குழந்தைய தலைகீழ பிடிச்சு குலுக்கி அப்போ அது கத்தலைன்னா ஒரு கிள்ளு கிள்ளி அந்த குழந்தைய தானே கத்த வைப்பாங்க. அப்போ அது கத்த ஆரம்பிச்சோடனே வெளியில் இருக்கிறவங்களும் அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உடம்புல ரத்தமும் சதையும் நினமுமாக பச்சை ரத்தத்துல பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அம்மாவை தவிர அந்த மருத்துவரை தவிர செவிலியர்களை தவிர வேற யாருக்கும் தைரியம் இருக்காது, யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஒரு விதமான அருவறுப்பும் அச்சமும் வரும். அந்த மாதிரி 1947 August 15 இந்தியா பிறந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த தலைமுறை நாங்க அப்படி பார்த்திருக்கோம். கையில பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு இதே அமெரிக்காமனால எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்க போன போது இவ்வளவு ஜனத்தொகை வச்சிருக்கீங்க, உணவுக்கு உங்களால தயார் பண்ண முடியாதா அப்படின்னா இதே அமெரிக்கா திருப்பி அனுப்புன போது உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நம்ம தொடங்கினது ப்ளூ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி தொடங்கினோம், நீல புரட்சி தொடங்கினோம், வெண்மை புரட்சி தொடங்கினோம். இன்றளவும் பால் பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம், உணவு தானியங்கள் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம். நீலம் அப்படின்னு சொல்றது கடல் வாழ் உணவு பொருளாக இருக்கக்கூடிய உயிரினங்களை எதோ நாள சாப்பிட முடியுமோ அது இன்னும் பல்கி பெருக்கிறது. இன்னும் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இட். நீ எப்படி இந்தியாவை பாக்குற தெரியுமா? இந்த குழந்தைய நல்லா குளிக்க வச்சு தொடச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெள்ள துணியை சுத்தி கொண்டு வந்து வெளியில இருக்கிறவங்க கிட்ட மகனோ மகளோ பிறந்திருக்காங்க அப்படின்னு காட்டும் போது ஓடி வாங்குறதுக்கும் குச்சி மோந்து முத்தமிடுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த கொடுத்த தலைமுறையை நீங்க எவ்வளவு சுலபமா சொல்லிடுறீங்க தெரியுமா? பாப்பா பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அந்த பூமர்னா என்னன்னு இப்ப இன்னைக்கு தேடிப்பார், தைரியம் இருந்தா தேடிப்பார். 1945 இரண்டாம் உலக போர் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே மனித வளம் முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது. மனிதர்கள் இல்லாமல் போய்விடக்கூடிய நிலைமைக்கு பூமி வரும்பொழுது அடுத்த தலைமுறை 1945 அப்புறம் வரக்கூடிய தலைமை பேபி பூமர்ஸ். பூமர் அப்படின்னா பூம் அப்படின்னா வெடித்து கிளம்புவது. பேபி பூமர்ஸ் மக்கள் தொகையை அதிகமாக பெருக்கி மீண்டும் உலகத்தில் மனித வளத்தை அதிகப்படுத்துவதற்காக வந்த தலைமுறை. 2000 வரைக்கும் கண்டுபிடிப்புகள் வெகு குறைவு. சந்திரயான்ல இருந்து ஆரம்பிச்சு வரப்போற ககன்யான்ல இருந்து அத்தனையும் இந்த பீமோ நீங்க சொல்லக்கூடிய இந்த பூமர்ஸ் உடையதுதான்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்டை கண்ணி கொஞ்சம் பேசவிடு.
1: கண்ணி கண்ணை வந்து கமலை.

0: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும்.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இஸ்ரோ போனாலும் சரி, கல்பாக்கம் போனாலும் சரி, எங்க நீ போனாலும் பார்க்கக்கூடியது பெரும்பாலும் பூமர்ஸா தான் இருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? அப்போ பீயிங் சியர்ஃபுல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பீயிங் கமிட்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தி தேர்ட் பார்ட் ஆஃப் சி இஸ் சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச். ரெண்டையும் ஒன்னா போடுறேன், மாறு, சவாலை எதிர்கொள், சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச். இது அத்தனையும் கொடுத்து தகுதியானா மட்டும்தான் அந்த புக்கு கிட்ட நீ வர முடியும், இல்லைன்னா அந்த புக் உனக்கு புரியாது. எத்தனை எளிமையாக தமிழ் அதை மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ நமக்கு புரியாது, ஏன்னா அதனுடைய கோட்பாடு என்னன்னு புரிஞ்சா மட்டும்தானே அது கிட்ட நம்மளால போக முடியும். சரி, ஏபிசி முடிச்சிட்டோம், கம்மிங் டு டி, டிசிப்ளின். இது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்திவாரம் போடலை அப்படின்னா இந்த கட்டடம் நிற்காது. நீ என்ஜினியரிங் முடிச்சாலும், என்ஜினியர் ஆனாலும், டாக்டர் ஆனாலும், யார் யாராக எந்த கல்லூரியில் எங்கே ஆனாலும், அஸ்திவாரமாக அடிப்படையாக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இஸ் டிசிப்ளின். உனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னா மேல கட்டிடம் எழுப்ப முடியாது அம்மா. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் சேர்த்துக்கலாம், 4 பில்லர் போட்டு நாங்க எழுப்பிக்கிறோம் மேடம், கண்டிப்பா நிக்காது. டிசிப்ளின் இஸ் அ பிரைம் இம்பார்ட்டன்ஸ். நீ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னா ராபின் சர்மாவுடைய நிறைய புத்தகங்கள் உங்க லைப்ரரியில இருக்கலாம், இல்லாட்டாலும் போய் தேடி பாரு, இல்லனா நீ வாங்கு. அதுல தி 5 AM கிளப் அப்படின்னு ஒன்னு இருக்கு, காலையில 5 மணிக்கு எழுதுறவங்களுடைய ஒரு கிளப் ஒன்று, தி 5 AM கிளப். அவருடைய அற்புதமான புத்தகங்கள் தி மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. ஃபெராரி உனக்கு கார் தெரியும், தி மாங்க், MONK, மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரில இருந்து ஆரம்பிச்சு ஹூ வில் கிரை வென் யூ டை, ரொம்ப அழகான புத்தகம். அது போக இன்னும் அழகான இன்னொரு புத்தகம் இருக்கு, தி வெல்த் மணி கேனாட் பை, பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படிங்கறதுல டிசிப்ளின் வந்து சேருது. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் பிஃபோர் டைம் இஸ் பங்க்சுவல், ஆன் டைம் இஸ் லேட். 10 மணிக்கு பேங்க் அப்படின்னா 10 மணிக்கு மேனேஜர் வந்து பேங்க் திறக்க கூடாது, அவர் பங்க்சுவல் இல்ல, அவர் லேட்டுன்னு அர்த்தம். 10 மணிக்கு செக் கொடுத்தா டிரான்சாக்ஷன் தொடங்கி இருக்கணும். சோ பேங்கிங் ஷுட் ஸ்டார்ட் அட் 10 o'clock. 9 மணிக்கு கல்லூரி அப்படின்னா 8:30 வந்திருக்கணும். வீட்டை விட்டு மனதை கல்லூரிக்கு கொண்டு வரணும், வகுப்புக்கு தயாராக உன நீ மாத்தணும், என்ன பாடம் இன்னைக்கு எடுக்க போறாரோ அதுக்கு முன்கூட்டியே பார்க்கணும், எல்லாம் கைவசம் வந்துருது. செமஸ்டர் சிலபஸ் கண்டிப்பா நெட்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். நான் சொன்னேனே, யூ ஆர் கம்பீட்டிங் வித் தி வேர்ல்ட், ஒவ்வொன்றையும் தேடு, யார் என்ன விட மேல போயிருக்காங்க, யார் எனக்கு பின்னால இருக்காங்க, சிலபஸை ஏன் மாத்தினாங்க, மாத்தின சிலபஸ்ல எதெல்லாம் விட்டாங்க, எதெல்லாம் புதுசா சேர்த்தாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் will I be outdated or updated. அத்தனையும் பாக்குறதுக்கு தான் கையில மொபைல். மொபைல் கையில வச்சுக்கிட்டு நீ பாக்குறதுக்கு பக்கத்துல அப்பா அம்மா வந்தோட அவசர அவசரமா ஆஃப் பண்றதுக்கோ, இல்ல ஒரு வாய் சிரிச்சுட்டு இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல சிஸ்டம் அப்படியே க்ளோஸ் பண்றதுக்கோ அல்ல. யார் வந்து நின்னாலும் என்ன பார்த்தாலும் நீ என்ன தேடுறேங்கிறது தான் நீ யாருன்னு உனக்கு ஒன்று அடையாளம் காட்டும், மத்தவங்களுக்கு ஒன்று அடையாளம் காட்டும். குப்பையை தான் தேடிட்டு இருக்க போறோம் அப்படின்னா நம்ம எந்த கல்லூரிக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ டி கம்ஸ் ஃபார் டிசிப்ளின். அந்த 5 AM கிளப் பாருங்க, 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் கைவசம் கிடைக்குதுன்னு பாரு, எவ்வளவு சுலபமாக உன்னால நிதானமாக எல்லாவற்றையும் செய்ய முடியுதுன்னு பாரு, அவசரப்படாம இருக்க முடியுதுன்னு பாரு.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Sosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சூசை தொழில் கோலையாள தொழில் மண்டை பாம்பிலேருந்து போனோம். மழை காற்று இடி வரும், அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது கிராக் கட்டாயிருச்சு, இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் முடிச்சுன்னா தூக்கி சமத்திருச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 ஏர் போயிருந்தோம். 4 ஏரும் படை கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டை கமத்தி 4 ஏரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் என்னால் உட்கார முடியலை. மாசம் அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது, கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கு அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடி இருந்துச்சு. மண்டபத்துக்கு போட்டு ஓடினு அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 ஏரியும் தூக்கி அந்த உலைய லாஞ்ச் படகுல அந்த லாஞ்சில் இசைப்படகுல ஏற்றி எங்களுக்கு கொண்டு மண்டை கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முடியல. அதான் 40 வருஷத்துக்கு மேலே 40-43 வருஷம் இருக்குனாங்க. எங்களுக்கு மனநலம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உழுது அடைஞ்சிட்டுன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது. 4 ஏரியுமே தவறது. அந்த படகு ஓடிஞ்சதுனால தான் எங்கள் 4 ஏரியும் காப்பாற்றி கொண்டு கரை சேர்த்தது. சேர்த்த பின்னால நாங்கள் ஒன்று போட்டுட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைகள கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிக்கும்னே அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்று எடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாவில் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து ஒதுங்க எங்கள் அது எங்கள் மூக்கூரில் எது எங்கள் காலுக்கு அங்கே நிறைய இருந்துச்சு. மனதை தூக்கி எல்லாம் வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாயகி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ராம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: பிரதீக்ஷா.
1: இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனால நம்ம கூட பேசுறதுக்காண்டி பிரதீக்ஷாவுமே இருக்காங்க. சரி, உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா?
2: முடிஞ்சிருச்சுக்கா.
1: எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கீங்களா?
2: எழுதிருக்கேன்க்கா.
1: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: ரெண்டு பாட்டு ஒரு கதை.
1: சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா?
2: பாட்டு பாட போறேன்.
1: சரி, பாடிடுறீங்களா?
2: இப்போ நான் வந்து பாட போற பாட்டு வைக்கம் விஜயலட்சுமி வந்து நேஷனல் அவார்டு வாங்கின பாட்டு.

0: சரி ஓகே, நம்ம பிரதீக்ஸா ரொம்பவே சூப்பராக பாட்டு பாடிட்டாங்க. இவங்க பாட்டு பாடின இந்த பாடல் வைக்கம் விஜயலட்சுமி அவங்க வந்து இந்த தேசிய விருது பெற்ற பாடல். இதோட மொழி வந்து மலையாளம் அப்படிதானே?
1: ஆமாக்கா.
0: சரி ஓகே, அடுத்ததா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஓலைச்சுவடி. அதை வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அப்போ ஓலைச்சுவடி பயன்படுத்தியிருப்போம், இப்போ வந்து ஓலைச்சுவடிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094499999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து காலம் மாற மாற நம்ம பயன்படுத்துகிற பொருட்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து ஓலைச்சுவடிகளை நம்ம பயன்படுத்தியிருப்போம், ஆனால் இப்போ வந்து அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதான பயன்படுத்துகிறோம் அப்படி அது உங்களுக்கு தெரியும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் அப்படி தான் கேமுமே விளையாட போகிறோம். அப்போ விஎஸ் இப்போ, அதாவது அப்போது இருக்கிற அந்த பொருட்களை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதான் இன்றைக்கான நம்ம நிகழ்ச்சியோட கேமுமே. சரி அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநலம் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி. அப்பா அம்மா நல்லா இருக்கு. 65 வயசு ஆயிருது. அது எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு மேல. எங்க ஊர்ல இருந்து, என்னுடைய ஊர் சொந்த ஊர்ல இருந்து காரைக்காலில் ஒத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி கழிச்சு பார்த்தா சுனாமி கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல. சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்துட்டு எல்லா மக்களும் போனோம். போய் பார்த்தாங்க. பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை. ஏன்னா தடலாக போய் கிடந்தோம். நான் அங்கே இருந்த மக்கள் அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்கம்பாடியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோட மண்ணா. அதில் ஒரு 3 குடும்பம் காரைக்கால் மேடையில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லோரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப மக்கள். அதனாலே போகலை யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம்.

0: பார்த்துக்க அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் பொங்க கடல் அலைகள் வந்து பார்த்தா 6 அடி 7 அடி உயரும். சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக இதை சொல்லிவிடுவாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுமே சொல்லுவோம், இன்றைக்கி சுனாமி நாள், டிசம்பர் 24 இந்த டைம் வந்ததுனாக்கா இன்னைக்கு தான் சுனாமி வந்த நாள். எனக்கே புள்ள இருக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: பிரதீக்ஷா.
4: அடுத்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னா, அந்த காலத்துல யூஸ் பண்ற பொருட்களை இப்ப வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதான் இன்னைக்கான கேம். ஃபர்ஸ்ட் வந்து ஓலைச்சுவடி அப்படின்னுமே கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா 7094 43 99 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததாக பிரதீக்ஷா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
5: அக்பர் பீர்பால் கதை.
4: சரி ஓகே, சொல்லிடுறீங்களா?
5: ஒரு நாள் விடிய காலையில் வந்து அக்பரும் பீர்பாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அக்பர் பீர்பால்கிட்ட கேட்குறாரு, ஏன் பீர்பால் இந்த குளிர்லையும் யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு, காலையில் கேட்குறாரு. அதோட அதெல்லாம் வேலை பார்ப்பாங்களே, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா அவங்க கண்டிப்பாக வேலை பார்த்தே தான் தீருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அக்பர் சொல்கிறாரு, அப்படி யாராச்சும் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா என் கண் முன்னாடி கொண்டு கந்து நிறுத்து, அவங்களுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் 1000 பொற்காசு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அக்பர் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பீர்பால் வந்து சாயங்காலம் போய் பார்க்குறாரு. பார்த்தா கோபால்னு ஒருத்தவர் இருப்பார். அவரை வந்து அங்கே அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்து, நான் சொன்னது நீ செய்கிறீன்னா உனக்கு வந்து நான் 1000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கோபாலும் வந்து கேட்குறாரு அக்பர்கிட்ட, அப்படி எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறீங்க, நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அப்படின்னு கோபால் சொல்கிறாரு. நீ வந்து அந்த யமுனையில் போய் நைட்டு ஃபுல்லாக நிற்கணும், அப்படி நின்றுட்டீன்னா அந்த குளிரில் நின்றுட்டீன்னா உனக்கு வந்து நான் 1000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட வந்து நம்ம அக்பர் வந்து ஒரு காவலாளியை கூப்பிட்டு அவரை போய் நைட்டு ஃபுல்லாக நின்று பார்க்க சொல்கிறாரு. அவரும் பார்த்து முடிச்சிட்டாரு. அப்புறம் காலையில் வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாரு, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க அங்கே தான் நின்றாங்க அப்படின்னு. சொன்ன உடனே கோபாலை கூப்பிட்டு வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்விக்குமே தில்லை லட்சுமி அக்கா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓலைச்சுவடியை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டு புக்கு, நோட்டில் எழுதுறது, பேப்பரில் எழுதுறது, இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் அதுவுமே ஒரு பதில் தான். நன்றிக்கா. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம பதில் சொல்லணும், அதாவது நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு இந்த மாதிரியான பதில்கள் தான். அடுத்ததான் நம்ம வந்து அந்த காலத்தில் உரல் அப்புறம் அம்மிக்கல்லாம் யூஸ் பண்ணி தானே மாவாட்டுறது, சட்னி வைக்கிறதெல்லாம் பண்ணாங்க. அதை இப்போ எப்படி நம்ம பண்ணுறோம், அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லுக்கு பதிலாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், இதான் 2வது கேள்வி. 7094 43 99 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். நம்ம பாமன் ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் எக்கச்சக்கமான மீன் வகைகள் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு மீனோட முள் மட்டும் முள் மாதிரி ஸ்ட்ராங்காகவே இருக்காது, அதை கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் கார்த்தியா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்க்கா. உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்கக்கா. சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கேன். நேற்று வந்து எடுக்கவே முடியல,
4: ஆமாக்கா லாஸ்ட்ல
6: வந்து
4: ஆமாக்கா டைம் இல்லக்கா மன்னிச்சிருங்கக்கா.
6: சரி இப்ப நீங்க கேட்ட கேள்வி மிக்சி இப்போ மிக்சி யூஸ் பண்றவங்களா?
4: ஆமாக்கா ஆட்டுக்கல் உரல் அம்மிக்கலுக்கெல்லாம் பதிலா
6: எல்லாமே நாங்க சொல்ற பொருளா இப்பவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்
4: பாருங்கடா. ஆனா இப்ப நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லக்கா.
6: அதுக்கான
4: விடை எங்களுக்கு தெரியலக்கா, நீங்களே சொல்லிருங்கக்கா.
6: புரியுதுக்கா.
4: உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லிருங்கக்கா.
6: விசுவாசத்துல ஒரு வாஜிஸ்வாட்டு மகள கணக்கு படிப்பாருல்ல.
4: ஓகேக்கா கண்ணான கண்ணே நன்றிக்கா எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
6: நன்றிப்பா நன்றி.
4: நம்ம தமிழரசி அக்கா கரெக்டா பதில சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல இப்பயுமே ஆட்டுக்கள் அம்மிக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, ஆனால் இப்போ பெரும்பாலும் அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஆனாலுமே முன்னாடிலாம் அதான் ரொம்பவே எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணாங்க. ஏதாவது இட்லி போடுறதாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் அதான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவ்வளோவா பார்க்க முடியலை. எல்லாருமே மிக்சி கிரைண்டர் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். என் கடைகளில் சாப்பாடு வாங்குறதுனா கூட அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் தமிழரசி அக்கா சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி இப்போ நான் ஒரு மீன் பற்றி சொன்னேன்ல, அந்த மீன் உங்களுக்கு என்ன மீனுன்னு தெரியுமா?
5: திருக்கையக்கா.
4: ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, திருக்க மீன் தான். இன்னைக்கு வந்து திருக்க மீனில் ஒரு வகையான புள்ளி திருக்கை பற்றி தான் நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புள்ளி திருக்க மீனில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தோம்னா புரதம், ஒமேகா த்ரீ, கொழுப்பு அமிலங்கள், அப்புறம் வைட்டமின்ஸு, குறைஞ்ச கலோரிகள்லாம் இருக்குது. உடம்பு வளர்ச்சிக்கும் திசுக்களோட சீரமைப்புக்கும் ஹெல்ப் பண்ணுற உயர்தர புரதம் இதில் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது. இதில் வைட்டமின் டி, வைட்டமின் இ, அப்புறம் வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6, வைட்டமின் B12 நிறையா இருக்குது. 100 கிராம் திருக்க மீனில் சுமார் 110 கலோரி மட்டும்தான் இருக்குது. இதனால் வந்து உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. திருக்க மீனில் இருக்கிற அந்த குருத்தெலும்பு மூட்டு வலி அப்புறம் வீக்கத்தை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பை அழுக்குகளை நீக்கிறதுக்கு உதவுது, தாய்ப்பால் சுரக்க உதவுது, மூட்டு வலி இரத்த சோகை நீங்கிறதுக்குமே உதவுது. இன்னுமே நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த திருக்க மீன்லாம் கிடைச்சா வேணான்னு சொல்லாமல் இதையுமே நம்ம சாப்பிட கற்றுக்கணும். சரி அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் நீங்கள் சொல்லிடுங்க பிரதீக்ஷா.
5: முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வந்து இப்போ நம்ம எந்த பொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறதுக்கா?
4: ஆமாம் முன்னாடி காலத்தில் நம்ம எப்படி அதை எந்த பொருளை வந்து பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த பொருளுகள் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதான் இன்னைக்கான கேள்வி. சரி முன்னாடிலாம் கையால் கடிதம் எழுதி அனுப்பியிருப்பாங்களா, அந்த வகையில் இப்போ வந்து நம்ம அதை எப்படி யூ பண்ணுறோம் அப்படின்றதான் கேள்வி. அதாவது முன்னாடி கையால் கடிதம் எழுதி அனுப்பியிருப்பாங்க, புறாவை வச்சு அந்த மாதிரிலாம் அனுப்பியிருப்போம். ஆனால் இப்போ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: பிரதீக்ஷா.
2: சரி, அடுத்ததா நீங்க அந்த கதையோட மீதிய சொல்லிடுறீங்களா?
3: ஆ, சொல்லிடுறேங்க்கா. அக்பர் வந்து அவங்களை கூப்பிட்டு கேட்கும் போது, நைட்டு ஃபுல்லாக நான் வந்து அந்த கோட்டையில் இருந்து அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கோபால் சொல்கிறாரு. அப்போ வந்து அக்பர் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த 1000 பொற்காசை தரமாட்டேன், ஏன்னா நீ அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த குளிர் காஞ்சிருப்ப, அதனால் நீ அந்த குளிர்லேயே நிற்கலை, சூடாக தான் நின்றுருக்க, அதனால் நான் உனக்கு வந்து அந்த 1000 காசை தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதோட கோபாலும் வந்து வீட்டுக்கு போயிடறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த கோபால் வெளியே இறங்கும் போது பீர்பலை பார்க்குறாரு. பார்த்த உடனே பீர்பல் வந்து கேட்குறாரு, என்ன நீ நேற்று 1000 பொற்காசு வாங்கினியா அப்படின்னு.
2: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களாண்ணா?
4: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
4: எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய பொழுதெல்லாம் உங்களுக்கு?
2: ரொம்பவே ஜாலியா தானா போகுது?
4: ஓகே, மிக்க மகிழ்ச்சி.
2: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் கேட்டீங்களாண்ணா?
4: சொல்லுப்பா.
2: இன்னைக்கு வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருளை இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதான கேமே.
4: ஓகே,
2: உங்களுக்கான கேள்வியை நம்ம பிரதீக்ஷா கேட்பாங்க.
3: லெட்டர் வந்து இப்ப நம்ம என்னமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்?
2: லெட்டர் எழுதுறோம்லனா அந்த காலத்துல, அப்ப லெட்டர் எழுதுனதை இப்ப வந்து நம்ம எப்படி என்னவா யூஸ் பண்றோம்?
4: மெயில் போடுறோம்.
2: கரெக்டா சொல்லிட்டீங்கனா.
4: வேற கேள்வி கேளுங்க. என்ன ஒண்ணு
2: வேற கேள்வியானா? சரி, அப்ப வந்து கிணத்துல வாளி வச்சு தண்ணி இறைப்போம்ல?
4: ஆமா, இப்ப வந்து மோட்டர் போட்டு பம்ப் எடுக்கிறோம். மோட்டர் செட் போட்டு பம்ப் வச்சு நம்ம டேங்க்ல ஏத்துறோம், போர்வெல் போட்டு.
2: ஓகே, நான் இதையும் கரெக்டா சொல்லிட்டீங்கனா.
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, இன்ட்ரெஸ்டா வித்தியாசம் வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்களே, வாழ்த்துக்கள்.
2: நன்றினா.
4: ஓகே, இங்க வந்து எனக்கு பையா அந்த திரைப்படம், அதுல இருந்து அடடா மழடா அட மழடா அந்த சாங் ஒளிபரப்புறீங்களாப்பா?
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ணா.
4: இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டேவா அமையட்டும்.
2: நன்றிண்ணா, எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு பேசினதுக்கு.
4: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, பாய்
2: பாய்ண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே ரெண்டு கேள்வி கேட்டோம், கரெக்டா பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நீங்க வந்து அந்த கதையை கண்டினியூ பண்றீங்களா?
3: ஓகேக்கா. அப்படி வந்து பீர்பால் கேட்டவுடனே கோபால் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அந்த 1000 பொற்காசு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து பீர்பால் கேட்குறாரு, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டவுடனே அக்பர்கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்டவுடனே அக்பர் வந்து சொல்கிறாரு, அவன் வந்து குளிர் காஞ்சாரு, அதனால் நான் கொடுக்கல அப்படின்னு அக்பர் வந்து சொல்லிடுறாரு. அடுத்த நாள் வந்து பீர்பால் அந்த அரண்மனைக்கு வரலை. அதோட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணார், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாரு, ஆனால் காணோம். அதோட ஒரு காவலாளி அனுப்பி பீர்பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க சொல்லி அக்பர் சொல்கிறாரு. சொன்னோடனே அங்கே போய் பார்த்த பீர்பால் காவலாளி வந்து அக்பர்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவர் வந்து இப்போ கிச்சடி சமைச்சிட்டு இருக்காரு, சாப்பிட்டோன்னே வருவாராம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அவங்க வெயிட் பண்ணுறாங்க, சாயங்காலமும் ஆயிடுது. அதோட அக்பரே வந்து போய் பார்க்குறாரு, என்ன நீ இப்படி தான் கிச்சடி சமைப்பியா, கீழே தீயை வச்சுட்டு மேலே பானையை தொங்க விட்டுருக்கே அப்படின்னு அக்பர் கேட்கவும், அப்போ நேற்று வந்து யமுனையில் நின்றுட்டு இருந்த கோபால் வந்து அந்த விளக்கை பார்த்த உடனே அவன் வந்து குளிர் கஞ்சிடுவாரா அப்படின்னு பீர்பால் கேட்கவும், ஓ நீ அதுக்காண்டி தான் இப்படி என்னை நான் செஞ்சதை எனக்கே செஞ்சு காமிக்கிறியா அப்படின்னு அக்பர் கேட்டவுடனே, ஆமாம் நீங்கள் வந்து ஏமாற்றி தான் அந்த காசை வாங்கியிருக்கீ அப்படின்னு பீர்பால் வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாரு. அதோட அக்பர் வந்து நீயும் உன் கையால் அந்த காசை போய் கொடுத்துரு அப்படின்னு அக்பர் சொல்கிறாரு. அதோட பீர்பாலும் வந்து கொடுத்துட்றாரு.
2: சரி, ஓகே. நம்ம வந்து எப்போவுமே உண்மையாக ஒருத்தவங்க நேர்மையாக ஏதாவது செஞ்சால் அதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதான மாறல்?
3: ஆமாக்கா.
2: சரி, ஓகே. அடுத்ததான் வந்துட்டு குழந்தைங்களை மற்றவங்க முன்னாடி கண்டிக்கிறதோ அப்புறம் அவமானப்படுத்துறதோ அவங்களோட மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்துற ஒரு விஷயம். இது அவங்களோட சுயமரியாதை அப்புறம் தன்னம்பிக்கைய மொத்தமா சிதைச்சிரும். குழந்தைங்களை பொது வெளியில அவமானப்படுத்துறப்ப நான் எதுக்குமே யூஸ் இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, குழந்தைங்களுக்குள்ள இதெல்லாம் ஆழமா பதிஞ்சிரும். நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. பிறரோட பழகவோ மேடையில் பேசுறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ தயக்கப்படுவாங்க. குழந்தை தவறு செய்கிறப்ப பேரண்ட்ஸ் தான் நம்மளை பாதுகாப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறப்ப பேரண்ட்ஸே மற்றவங்க முன்னாடி திட்டுற அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து உடையுது. அவமானப்படுற குழந்தைங்க அதை வெளியே காட்ட முடியாமல் போக போக அதிக கோபக்காரவங்களாகவும் பிடிவாதக்காரவங்களாகவும் மாறிடுறாங்க. அப்புறம் பொய்யை மறைக்கிறவங்களாகவும் மாறிடுவாங்க. ஒரு குழந்தைய மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது அவங்கள திருத்தாது, மாறா அவங்கள உங்கள்கிட்ட இருந்தும் சமூகத்திட்ட இருந்தும் தூரமாக தான் விலகும். அன்பும் தனியான உரையாடலுமே ஒரு குழந்தைய வந்து நல்ல பாதையில் வழி நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு நானும் பிரதீக்ஷாவுமே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பிரதீக்ஷாவை இப்போ அவங்களே வீக்லி ஒன்ஸ் தான் வராங்க. நான் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க அடுத்த வாட்டி வருவாங்களா? அப்படி தான். நான் வந்து எல்லார் முன்னாடியும் நீங்கள் ஒழுங்காகவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வாட்டி வருவீங்களா பிரதீக்ஷா?
3: இல்லைக்கா.
2: ஆ, அப்படி தான். நான் என்னையுமே அப்படிதான், யாராவது என்னையுமே திட்டினாலுமே நான் வந்து அடுத்த வாட்டி வருவேனா வரமாட்டேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தினோம்னா குழந்தைங்க வந்து திருந்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ள மன அந்த கூட தான் கஷ்டப்படுவாங்க. அதனால மற்றவங்க முன்னாடி திருத்துறது திட்டுறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு புரிகிற வகையில் பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: பிரதீக்ஷா.
3: சரி, அடுத்ததான் நம்ம பிரதீக்ஷா ஒரு பாட்டு பாடுறதுக்காண்டி இருக்காங்க. பாடிடுறீங்களா?
4: பாடிடுறேன்க்கா.

0: இப்போ ரீசன்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டு தானே?
1: ஆமாக்கா.
2: பேசப்படியா?
0: சரி ஓகே, அடுத்ததா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் நீங்கள் சொல்லிடுங்க.
1: நம்ம ஓல்டு செஞ்சுரியில் யூஸ் பண்ண பொருளை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு.
0: ஆமாம், அடுத்ததாக கேள்வி வந்து கை விசிறி ஓலை விசிறி அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அதான் கேள்வி. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். நானோ தொழில்நுட்பம், இது ஆங்கிலத்தில் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நானோ டெக்னாலஜினா அணு அப்புறம் மூலக்கூறு அளவில் 1 முதல் 100 நானோமீட்டர் அளவு பொருட்களை கையாண்டு புதிய பண்புகளோட கூடிய பொருட்களையோ கருவிகளையோ உருவாக்குற நவீன அறிவியல் துறை தான். 1 நானோமீட்டர்னா மீட்டரில் 100 கோடியில் ஒரு பங்கு தான். இந்த மாதிரி துகள்களை சாதாரண கண்ணாலேயோ இல்லைன்னா நார்மல் நுணுக்காட்டியாலேயோ நம்மளால் பார்க்க முடியாது. பெரிய பொருட்களை சின்னதாக்குறது, அணுக்களை இணைச்சு பெரிய பொருளாக்குறது, இதெல்லாம் இதோட அடிப்படை தயாரிப்பு முறைகள். இதை கண்டறியறதுக்கு ஸ்கேனிங் டன்னலிங் நுண்ணோக்கி அப்புறம் அணு ஆற்றல் நுண்ணோக்கி இந்த மாதிரி அதிநவீன கருவிகள் பயன்படுது. இதை இளங்கலையில் 4 வருஷமும் முதுகலையில் 2 வருஷமும் அப்புறம் ஆராய்ச்சி படிப்பும் இருக்குது. 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதில் முக்கியமான பாடங்கள்னால் நானோ வேதியியல் அப்புறம் இயற்பியல் பொருள் அறிவியல் நானோ மண்ணணுவியல் திசு பொறியியல் நானோ பயோடெக்னாலஜி இதெல்லாம் முக்கியமான பிரிவுகள். ஆராய்ச்சியாளர் அப்புறம் அறிவியல் அறிஞர் ஆய்வக மேலாளர் நானோ மருத்துவம் அப்புறம் மருந்து தயாரிப்பு துறை மின்னணு அப்புறம் விண்வெளி துறை இந்த மாதிரி நிறைய துறைகளில் நம்ம வந்து வேலை பார்க்கலாம். சரி, அடுத்ததா நம்ம பிரதீக் சாமி வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: ஆமாக்கா.
0: பாய் பாய்.
1: பாய்க்கா.
0: அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: Dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga dinga din

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:06 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜாபீர்.
1: சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
2: இன்றைக்கி என்ன கேம் விளாட்றீங்க? இன்றைக்கி என்ன கேம் விளாட்றீங்க?
1: இன்றைக்கி வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதான் இன்னைக்கான கேம். இப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, கை விசிறி ஓலை விசிறி, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அதான் கேள்வி. 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த புக்கை சொல்லிடுறீங்களா?
2: ஓகேக்கா. விசிலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க. ரயில் வண்டி அப்படின்ற கதை, இது வந்து இந்த புக்கோட 9வது கதை. அந்த நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப வேகமாக ஓடும் ரயில் அது. இப்போது தயாராக நின்று கூச் கூச் என்ற புகை விட்டு கொண்டிருந்தது. எங்கே போகலாம் என்று யோசித்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்த்துச்சு, யாரையும் காணோம். யாராவது பயணிகள் வந்தால் அவங்களுக்கு செல்லும் ஊருக்கு போகலாமே, யாருமே இன்ன வரைக்கும் வரலையே அப்படின்னு நினச்சிச்சு அந்த ரயில் வண்டி. பயணிகள் வந்தாலும் வராவிட்டாலும் சரியான நேரத்துக்கு புறப்பட வேண்டும்ல. மெல்ல கூச் கூச்
1: அப்படின்னு
2: ரயில் வண்டி புறப்பட்டுச்சான்.
1: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்துதான் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? நல்லா இருக்கோண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வேலை பிஸி தான் மேடம்.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
3: ஆ மேடம், இப்பதான் கேட்டேன், ஒரு 5-8 வந்து கேட்டேன்.
1: ஆமாண்ணா, கை விசிறி ஓலை விசிறி, இதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பயன்படுத்துறோம்னா?
3: மின் விசிறி பயன்படுத்திட்டு இருக்கமா?
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா.
3: உங்களுக்கு வேற எதுவும் ஒரே கேள்விதானா?
1: வேற ஏதாவது கேள்வி கேளுங்க ஜாபீர்.
2: வேற என்ன கேட்கலாம்?
1: இப்ப விளக்கு, அதுக்கு பதிலா இப்ப என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
3: மின் விளக்கு, லைட். முன்னாடி பல்ப் இருந்தோம், இப்ப எல்இடி பல்ப் போட்டுக்கிட்டோம்.
1: ஆமா அண்ணா. ஓகே அண்ணா, போதுமாண்ணா?
3: ஓகே மேடம், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஓகே அண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லிருங்க
3: அண்ணா. மெய்யலகன்ல இருந்து யாரோ இவன் யாரோ.
1: ஓகே அண்ணா, நன்றிண்ணா எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு.
3: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப.
1: நம்ம சாதிக்கண்ணா ரொம்ப நாள் கழிச்சு பேசி பதில்களையுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா இப்ப நீங்க வாசிக்கிறீங்களா?
2: வாசிக்கிறேன்க்கா. அப்புறமா பயணிகள் வந்தாலும் வராவிட்டாலும் சரியான நேரத்துக்கு புறப்பட வேண்டும் இல்லையா, அதனால நம்ம எப்போதுமே ட்ரெயின் மெதுமெதுவாக புறப்படும்ல, அந்த மாதிரி புறப்பட்டுச்சு. அப்போது எதிரே செலியன் அப்படின்ற பையன் வந்தானா. என்ன, ரயில் டெல்லிக்கு போகுதா? ரயில் வண்டிக்கு செலியனை பிடிக்காது. அது உடனே இல்லை மும்பைக்கு சொல்லிவிட்டு வேகமாக எடுத்துச்சான். வேகம் எடுத்த பிறகு ரயில் வண்டி எங்கும் நிற்கவில்லை, காடு மேடு தாண்டி ஓடிச்சான். குக் குக் குக் கடல் ஆறு தாண்டியது, குக் குக் குக் பாலத்தில் ஏறியது, குகைகளுக்கு பாய்ந்தது. சென்னை, பெங்களூர், கல்கத்தா, டெல்லி, மும்பை அப்படின்னு அந்த ரயில் வண்டி கேள்விப்பட்ட ஊருக்கு எல்லாம் போனச்சான். ஆனால் எங்கும் நிற்கவில்லை. இப்போது ரயில் வண்டிக்கு வியர்த்து போய்விட்டுருச்சு, தண்ணீர் தாகம் எடுத்துச்சான். திரும்பி பார்த்துச்சு, பயணிகள் யாரும் இல்லை. இப்போது பசிக்க செய்துச்சான். அதோட அந்த ரயில் வண்டி அம்மா செய்து கொண்டிருந்த இட்லியில் சட்னியுடன் ஞாபகத்துக்கு வந்துச்சான். அதை எடுத்து என்ன நினச்சப்புன்னா திண்டுச்சான். அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததா டிக்கிடாஸ். இந்த கேம் பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேம் எப்படி விளாடுவாங்கன்னா, ஒரு மரப்பலகையில் கொக்கி பொருத்தப்பட்டிருக்கும், அதில் இருந்து ஒரு கயிற்றில் சின்ன வளையம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பலகையை சுவர் இல்லைன்னா மரத்தில் மாட்டணும். கயிற்றுல உள்ள வளையத்தை லேசாக தூக்கி அதை வந்து கொக்கியில் மாட்டணும். ஒவ்வொரு டைமும் வளையம் கொக்கியில் வந்து சரியாக மாட்டிக்கிற அப்பையும் தான் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இதை வீட்டுக்குள்ளே வெளியனு எங்கனாலுமே விளாடலாம். குழந்தைங்களில் இருந்து பேரண்ட்ஸ் வர எல்லாருமே விளாடலாம். எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். இதில் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொக்கி மாட்டப்பட்டிருக்கும்ல அந்த பலகையிலிருந்து சுமார் 8 முதல் 10 அடி தூரத்தில் ஒரு கோடு கிழித்து அதுலுக்கு பின்னாடி நின்று தான் இந்த வளையத்தை வந்து வீச முடியுமா. வளையத்தை நேராக எரியக்கூடாது. கயிற்றை வந்து லேசாக பிடிச்சு ஒரு ஊஞ்சல் மாதிரி சுழற்றி மட்டும்தான் கொக்கியை நோக்கி வீசணும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒரு வீரருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அடுத்த ரவுண்டு வந்து அடுத்த பிளேயர் தான் வீசணும். பொதுவாக 11 இருந்து 21 புள்ளிகள் எடுக்கிற பிளேயர்ஸ் தான் வின்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். டிக்கி டாஸ் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல?
2: ஆமாக்கா, டிக்கி டாஸ் கேள்விப்படாத பேரவும் இருக்குது, கேள்விப்படாத விளையாட்டாகவும் இருக்குங்கக்கா. சரி, இப்போதைக்கான நேர்களுக்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநல மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அழகேஷன். வயசு 66. சொந்த ஊரு நாசை. அது தூத்துக்கு பக்கத்து. இங்க வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயில பெரிய கோயிலா இருக்கும். நான் இந்து. ஆனா அந்த கோயில்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நாங்க தான் பெரிய ஊரு. அப்போ வந்து சினிமா தேட்டர்ல டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்கெல்லாம் படம் பார்க்கும்போது எங்க வயசுல நாங்க படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசுல நான் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிப்பு படிக்க முடியாதவனா கடையாள கடை கடை தொழில் வைக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா காய்கறி கடை, அங்கே போய் உட்காந்துருப்பேன், ஆவலம் பார்ப்பேன். மெட்ராஸுக்கு கடை வச்சிருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேல இது இந்த நிலக்கல்ல அங்க பேர் சிந்தானா, அது பேர் அந்த இடம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடம் போயிருக்கேன். அங்கேயும் பழைய இருப்பேன். அப்பெல்லாம் இருந்த பிறகு எங்கள் அம்மா இருந்த பிறகு அது முதல்ல வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னான். அவனை வச்சு அவனை பார்க்கணும்னு வந்தாங்க. அப்படியே ஏகப்பட்ட அப்படியே ஆரம்பிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அவளுக்கு பழக பழக அவளுக்கு பழகிறோம். இப்போ நாலு பெரிய ஏஜென்ட்டு ராமநாடு ஒஜிஸுக்கு. இவங்களாம் நம்ம நமக்கு சரக்கு போகிற ஆட்கள் தான். 8வது மாதம் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முரல் வந்து பரவ முரல் 18 ரூபா, பூசி முரல் 25 ரூபா. இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ போயிட்டு. அப்போ வந்து 1 ரூபா, ஒரு டன்னு 1000 ரூபா. மெட்ராஸ், சிந்தாரிப்பேட்டை, கூடுவாஞ்சேரி, பல்லாவளம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம், அது முக்கியமான அளவுக்கு தான் இருக்கும். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்யர்ஸ்ன்னு இவ்வளவு ஆட்டை ஏஜெண்டாக இருந்தேன். அவர் வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும். மீன் வண்டி ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி அவருக்கு சந்தியான்னு ஒருத்தர் அவங்க மகிழ்ச்சி அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பாளில் நிப்பாட்டி ஏற்றணும். அதனால பாம்பாளில் புக்கிங் கிடையாது. ஒன்றும் ராமேஸ்வரம் அது மண்டபம் பாம்பால் ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பாளில் ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடி பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:24 ஆயிடுச்சு.
5: நீங்க இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசைப்பும் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
4: கார்த்திகா.
5: அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லக்கா, அந்த கதை கிட்டத்தட்ட முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் தான். நீங்க ரயில் வண்டியில ரயில் வண்டியில ஏற வேண்டும் அப்படின்னா கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம இந்த கதையோட லாஸ்ட் கதைக்கும் வந்துட்டோம். அதுதான் பந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கதையை கேளுங்க. பந்து ஒன்று அதை தயாரித்த தொழிற்சாலையிலிருந்து தப்பித்து விட்டுச்சான். இதுவரை உலகத்தை அது பார்த்தது இல்லை. ஆனால் எங்கே போவது என்று தெரியவில்லை. சரி, சும்மா காலரை நடக்கலாம் என்று நினச்சிச்சான். ஒரு குட்டி பையன் அந்த பந்தை கையில் எடுத்தானான். உடனே அவனுக்கு சின்ன கைகளில் சிறிய ரப்பர் பந்தாக மாறிச்சான். அவன் அந்த பந்தை கீழே தரையில் தட்டி தட்டி விளையாடி கொண்டே போனானான். எதிரே வந்த பெரிய பையன் அதை பார்த்து அவன் உடனே குட்டி பையனிடம் அந்த பந்தை வாங்கினானா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கொஞ்ச நேரங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைச்சிருக்காங்க.
4: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். நான் பாம்பேல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா.
4: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்மளோட கேம் கேட்டீங்களாக்கா?
6: இல்லப்பா, கேட்கல. இப்பதான் இதுக்கு வந்தேன். சொல்லுங்க.
4: அதாவது அந்த காலத்துல பொருட்கள்லாம் பயன்படுத்தி இருப்போம்லக்கா, அத வந்து இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதான்க்கா கேள்வி.
6: அந்த கால பொருளை புரியல.
4: இருங்கக்கா, இப்ப வந்து நான் வந்து சொல்லுவேன்க்கா. அதாவது கை விசிறினா இப்ப வந்து ஃபேன் அப்படி யூஸ் பண்றோம்லக்கா. வில்லு வண்டி அப்புறம் குதிரை வண்டி, அது வந்து இப்ப எப்படிக்கா பயன்படுத்துறோம்?
6: வில்லு வண்டி குதிரை வண்டியா?
4: நார்மலா இல்லக்கா, வெஹிக்கிள்ஸ்லயே யோசிங்கக்கா.
6: சைக்கிள், பைக்கு.
4: ஆமாக்கா,
6: அதே மாதிரியா?
4: இப்ப வந்து கையால துணி துவைக்கிறதும் இருக்கு, ஆனா இப்ப ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கிறது. கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா. கேளுங்கக்கா.
6: அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார்?
4: வெங்காயமா? இல்லையே. அமைதியான பையன்
5: வாட்டர்மெலன்?
6: இல்ல.
4: மலையாக்கா?
6: இல்ல. ஸ்லூதரவா?
4: கடல் கொடுங்கக்கா.
6: இது ஜூஸ்க்கு யூஸ் பண்ணலாம்.
5: என்னதுக்கா?
4: ஜூஸ்க்கு யூஸ் பண்ணலாமா?
6: ஜூஸ் போட்றதுக்கு.
5: ஆ சர்பத்து? இது லெமன்?
6: இல்ல.
4: ஐஸ்யாக்கா? ஐஸ் கியூப்.
6: ஆ
4: ஓகேக்கா. உங்களுக்கு பிடிச்சது?
6: ஆ எனக்கு வந்து டெடி மூவில இருந்து மறந்தாயே சாங் போடுங்க.
4: ஓகேக்கா. நிறைய விடுகதை தெரியுமோக்கா உங்களுக்கு?
6: இல்லடா இல்ல, யோசி சொல்றதா அப்படி.
4: ஓகேக்கா ஓகேக்கா. நன்றிக்கா. நம்ம சோஃபியாக்கா இன்னைக்கும் விடுதுகதை கேட்டாங்க, ஆனால் எங்களுக்கு இன்னைக்குமே பதில் தரல. சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் சொல்லிடுறீங்களா?
5: ஓகேக்கா. அப்புறமா அந்த வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து ரப்பர் பந்தாக தானே இருந்துச்சு, இதில் வந்து பெரிய பையன் அப்படின்னோடனே அது வந்து கைகளில் வந்து கிரிக்கெட் பந்தாக

0: தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததா
1: அடுத்ததா வந்து என்னோட கதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுது. அதனால என்ன அப்படின்னா, காலையில் அந்த மைதானத்தில் கைப்பந்து விளையாட வந்தாங்களாம். அந்த பந்தை பார்த்தாங்க, அதை எடுத்து கைகளில் அடித்து விளையாடினாங்களாம்க்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு அப்படின்ற ஒரு உரிமை இருக்குது. அதாவது குழந்தை பிறந்ததுமே குழந்தையை எப்படி பாதுகாக்கணும், அதுதான் இந்த உரிமை. குழந்தை பிறந்த முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் இருக்கும், கொடுக்கணும். அதுவே குழந்தையோட பசியை வந்து போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தருது. 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு பால் ஊட்டணும். குழந்தைய வந்து எப்போவுமே குப்பரை வந்து படுக்க போடக்கூடாது. இது வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தும். மெத்தையில் தடிமனமான அந்த போர்வைகள், அப்புறம் பொம்மைகள் இல்லாமல் வெறும் தட்டையான படுக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி நல்லா கைகளை கழுவிடணும். 3 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைய 38 டிகிரி செல்சியஸ் இல்லைனா அதுக்கு மேலே காய்ச்சல் வந்து இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து போகணும். அதுக்கப்புறமா வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோடு சேர்த்து நல்லா மசித்த பருப்பு சாதம், ராகி கூழ், அரிசி கஞ்சி, மசித்த வாழைப்பழம், பப்பாளி இல்லை ஆப்பிள், அதெல்லாம் நல்லா மசித்து அரைச்சி தான் கொடுக்கணும். 1 வயசு வர குழந்தையோட உணவில் சர்க்கரை அப்புறம் உப்புலாம் சேர்க்கக்கூடாது, தேனும் கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் 1 to 2 ஸ்பூன்னு தொடங்கி 9 மாதங்களில் 1 நாளைக்கு 3 முறையாவது திட உணவுகள் கொடுக்கணும். அதாவது சத்தான உணவுகளை கொடுக்கணும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம்னா, அந்த கால பொருட்களை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதான் இன்றைக்கான கேம். சரி, கேள்வி நீங்கள் கேட்டுறீங்களா?
1: ஓகேக்கா, கேட்டுறேன். அந்த காலத்தில் வந்து தொடர்பு பண்ண வந்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அதாவது இந்த அந்த காலத்தில் ஒரு ஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, கைபேசி, அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்?
0: நாங்கள் இதை அப்பலையே கேட்டோம், ஆனால் இப்படி கேட்கல. ஆனால் அதுக்கான ஆன்சர் மொபைலில் வந்துருச்சு.
1: ஆ, சரிக்கா.
0: சரி, இருங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்பலையே. அதாவது கை விசிறி ஓலை விசிறின்னு கேட்டிருந்தோம்ல, அப்பயே பதில் சொல்லியிருக்காங்க. கமலன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து நெடுந்தீவு, அங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மின் விசிறி, காகித விசிறி, பிளாஸ்டிக் கை விசிறி, பேட்டரி விசிறின்னு பதில்களையுமே சொல்லியிருக்காங்க. நன்றினா. சரி, அடுத்ததான் இப்போ நீங்கள் சொல்லிடுங்க.
1: ஆ, சரிக்கா. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, அப்போது அந்த காலத்தில் வந்து மரத்தாலான பொம்மைகளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சரி, நம்ம நிறைய விளையாட்டு பண்ணோம். இப்போ இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு.
0: அதாவது குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சுன்னா அந்த குதிரை வண்டி மாதிரிலாம் வச்சு அதிலலாம் உட்கார வச்சு
1: இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல
0: ஊஞ்சலுமே மரத்தால் தான் இருக்கும்.
1: ஆமாக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு பிரிசிபாலுங்களையும் கேட்கலாம். இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசிஎஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:36 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: சாதிக்,
0: சரி அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
1: துப்பறியும் சேகரன், இது சிறா நாவல், வானம் பதிப்போம், அவங்க தான் படிச்சிருக்காங்க. இது ஏஎன் சொக்கன், அவங்களால தான் இயக்கப்பட்டிருக்கு.
0: நம்ம ஜாபிர் தம்பி ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க, அதாவது அப்போல்லாம் மரத்தால் தானே பொம்மைகள், அதாவது இந்த குதிரை வண்டி குழந்தைங்களை வச்சு விளையாடுறது இதெல்லாமே செஞ்சுருந்தோம், இப்போ அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் கேள்வி. 7094-4399999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி அடுத்ததான் நீங்கள் வந்து புக்கு வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
1: நான் வாசித்த 7 பகுதியில் அடுத்த இது, காணத்தில் கணத்தில் அவனுடைய புத்திகளையும் ஒரு விளக்கு எரிந்தது. மகேந்திரன் நேராக ராவணனை நோக்கி முன்னே சென்று நின்றான். வழக்கமனா வாசனையே பேசினான், அரே அரேசே, உங்களுக்கு காண இவர்சான் வந்தார்கள், வரச்சொல் வரச்சொல் என்றான் ராவணன். உத்தரவு அரசே என்று திரும்பிய மகேந்திரன் சட்டென்று தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்த அவனுக்கு சிரிப்பு வந்தது.
0: சரி, அதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? சாதிக்கா இருக்கிறது போ.
0: ஆமாக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுங்கப்பா. இன்னைக்கு என்ன விளையாட்டு?
0: அதாவது அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதான்க்கா கேள்வியே.
2: அப்படியா?
0: அதுக்கு இப்ப வந்து உங்களுக்கு கேள்வி, பொம்மைகள் அதாவது மரக்கட்டைகளால அப்ப வந்து செஞ்சிருப்போம்ல அந்த குதிரை வண்டி குழந்தைங்களை வச்சு இது பண்றது அதெல்லாம் இப்ப எப்படிக்கா இருக்கு, அதான்க்கா கேள்வியே.
2: இப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்து நடவண்டி மரக்கட்டையில இருந்தா இப்ப வந்து பேபி வாக்கர்னு வந்திருக்கு. அப்ப இருந்த குட்டி குட்டி விளையாட்டு சாமான் எல்லாம் இப்ப வந்து இது ரிமோட் கார் இந்த மாதிரி இதுல வந்துருச்சு.
0: ஆமாக்கா, கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா.
2: எனக்கு ஒரு விடுகதை யோசனை வந்துச்சு, கேக்கலாமா?
0: சரிக்கா கேளுங்கக்கா.
2: என்ன நினைச்சா, ஆரவாரம் இல்ல அமைதியான பொழுதிலும் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறது. ஆரவாரம் இல்ல அமைதியான பொழுதிலும் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறது, அது என்ன
0: தெரியலையேக்கா? அதாவது க்ளூ கொடுங்கக்கா.
2: நீங்களே அங்கேயேதான் இருக்கிறீங்களே.
0: என்னதுக்கா?
2: நீங்க அங்கேயேதானே இருக்கீங்க.
1: வானொலியாக்கா?
2: இல்லப்பா.
0: ரேடியோவாக்கா?
2: கடல் அலை.
0: ஓ, கடல் அலை. ஓகேக்கா,
2: சரிதானே?
0: சரிதான்க்கா. அதான்க்கா நான் ஃபர்ஸ்ட் ஆரா அப்படின்னு கேட்டேன்க்கா.
2: ஆரம் கேட்கல நீங்க.
0: ஆரா அப்படின்னு கேக்கவும்னாக்கா நீங்க கொஸ்டின் திரும்ப சொன்னீங்க.
2: எனக்கு வந்து தலைவா படத்துல இருந்து யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது அந்த பாட்டு கொடுத்துறீங்களா?
0: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
2: நன்றிப்பா.
0: நன்றிக்கா.
2: பாய்ப்பா.
0: சரி, அடுத்ததான் நம்ம வசந்தி அக்காவுமே நம்ம கூட சூப்பரா பேசிட்டாங்க. அடுத்ததா என்னோட தகவலையுமே நான் சொல்லிடுறேன். பொறாம வருவது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான், அது ஒரு மனித உணர்வு தான். ஆனால் இது இப்போ உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயே வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பீடு, அதாவது கலரு, வேலை, வருமானம், படிப்பு, அழகு, இந்த மாதிரி விஷயங்களில் கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ளேயே, சே இவன் நம்மளை விட நான் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்காங்களே, நம்மளே யாருக்குமே பிடிக்காதே, இந்த மாதிரி யோசிக்கிறது தான் பொறாமையாக மாறுது. அப்புறம் வந்து ஒருத்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லைன்னா பாராட்டுறப்ப இன்னொருத்தங்களுக்கு ஒரு வித பாதுகாப்பற்ற அந்த தன்மை உருவாகுது. ஒருத்தங்களோட வாழ்க்கை மற்றவங்களை விட வேகமாக இல்லைன்னா சிறப்பாக முன்னேறப்ப தங்களால் அப்படி முடியலையேன்ற அந்த ஏக்கம் கூட பொறாமையாக மாறலாம். அதனால பேரண்ட்ஸ் எந்த விதத்துலையுமே இப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா சாதாரணமாக பேசுறது கூட ஆழமாக பதிஞ்சிரும். அதாவது உன்னை விட அவன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, உனக்கு என்ன ஒன்றுமே தெரியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை நல்லா படித்தா இன்னொரு குழந்தைக்கு வேறு இதுலையாவது கண்டிப்பாக டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒற்றுமையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா பெரிய வயசுலேயும் அதே ஒற்றுமை இருக்கும். இல்லைனா பெரிய வயசில் நிறைய பிரச்சனைகள், ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிரும்ல, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டைகள் வரும். அதனால சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஒற்றுமையாக வளர்த்துடணும். சரி, அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநலம் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சதானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: மாமா சாதி.
3: சரி, அடுத்ததான் நீங்க புக்கு வாசிக்க ரெடியா இருக்கீங்களா?
4: ஆமாக்கா, நான் வாசிக்கிட்டு இருக்க புக்கு துப்பறியும் சேகரன். இது ஏஎன் சொக்கன் அவங்களாலதான் இயக்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பும் அவங்க தான் இதை படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே நேரம் மகேந்திரன் விழுந்த கீழ் முன்னே நகர்ந்தான். என்னன்னா ஒரு ராவணனுக்கு, ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ உண்மை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை விடலாமா அப்படின்னு சொன்னோம் அரசு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வா விடுன்னு சொன்னேனே உள்ளக்க வந்து அது நம்ம மகேந்திரன் தான் வேஷம் போட்டு வந்து நைஸ் நைஸாக வந்து அவன் காலை பிடிச்சி இழுத்தேன்னு அவன் விழுந்துடுறான். அதுக்கம்மா அதே நேரம் மகேந்திரன் விழுந்தகள் முன்னே நகர்ந்து ராவணனை காலை பிடித்து இழுத்தான். அவன் விழுந்திருக்கான்ல அந்த காலை பிடிச்சி இழுத்து தபலேன்று கீழே விழுந்தான் ராவணன். அவனுடைய 9 பொம்மை தலை காரணு இன்னொரு பக்கம் விழுந்த இடம் மறுகணம் மேடை முழுவதும் ரூபாய் நோட்டுகள் இருந்ததாம். ஆகமா நான் நம்ம மகேந்திரன் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டுமே போயிருக்கானா, அதனோட பொம்மை தலைகள்னா ஒன்று ஒன்றா பிஞ்சிட்டே வந்துருச்சான். இங்கிற பக்கம் பார்த்தோம்னா இதோட நம்ம
3: அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 8 கிலோமீட்டர்ல இருந்து 33 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: மசாதி,
3: அப்புறமா ஜாபிரும். சரி, அடுத்ததான் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட அலைகள் ஓயாமல் கரையை தேடி வருவது மாதிரிதான் நம்முடைய சமுத்திரம் பழகு பயணமும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சுவாரஸ்யமான தகவலை நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான பயணத்துல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஒளிபரப்பாகும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. வாங்க, இன்னைக்கும் கடலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில சுவாரஸ்யமான தகவல்களையும் கடலுக்குள்ள கதைகளையும் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? திருவள்ளூர் மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில இந்த மாவட்டம் இருக்குது. 1991 வந்து பாத்தீங்கன்னா பழைய செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு திருவள்ளுவரை வந்து பாத்தீங்கன்னா தனி மாவட்டமா மாத்திட்டாங்க. ஆனா இதோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு. 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச இந்த இடம் 19ஆம் நூற்றாண்டுல முகலாயர் ஆற்காடு நவாப்னு கைமாறி கடைசியா பிரிட்டிஷ்காரவங்க கைக்கு போயிருச்சு. கர்நாடக போர் நடந்துச்சு இல்லையா, இந்த போர்ல ஒரு இடமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போர்த்துகீசியர்கள் அப்படினு சொல்லக்கூடியவங்க 1502 வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர் உதவியோட பழவேற்காடுல ஒரு வியாபார மையத்தையும் சின்ன கோட்டையையும் அமைச்சிருக்காங்க. அடுத்து 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இந்த டச்சுக்காரங்களுடைய கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா புயலால வந்து மாட்டி பழவேற்காடு அந்த ஏரி, அதாவது பாத்தீங்கன்னா பொலிகாற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏரி முகத்துவாரத்துல தரை தட்டு. ஆனா அதையே அவங்க சாக்கா வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த டச்சுக்காரவங்க தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய அளவுல வியாபாரத்தையும் வணிகத்தையும் தொடங்கி இருக்காங்க. இப்படித்தான் வந்து திருவள்ளுவர் மாவட்டத்துல இருக்கிற பழவேற்காடு பகுதியில டச்சுக்காரவங்க கடல்வழி பயணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களே, அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம்
1: 90.4. சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ, போரியே போரியே.
2: அரே போரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க, இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நம.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பங்கை. துணிச்சாட்லேருந்து தன்மையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட மக்கள் போவாங்க. ரெண்டாவது தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாலி பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட் ஹவுஸ் பெரியநாய் மகள் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சுவாமி வீடு இருக்கா, அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். கடைசி வீடு அப்போவுமே நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் இருந்தோம். நாங்கள் கர்மத்திருக்கிறவங்க மதுரையிலேருந்து வந்தோம். அவங்க இங்கே கடலுக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். ஊர் கடலுக்கு எங்கள் சொந்தக்காரங்க தான் முடிச்சிருச்சாங்க. கடல் தொழில் நல்லா பார்ப்பாங்க. எட்டு டைவர்னு சொன்னால் இவங்க தான் அந்த காலத்தில். அவங்க இல்லைன்னா அவங்க கடலுக்கு போகலைன்னா லாஞ்சி கடலுக்கு போகாது. அப்படி உழைப்பாளி வரையிலே மடியில் மிஞ்சி வச்சுனாலும் நல்லா கெட்டுவாங்க. கெட்டு தான் கரையை கொண்டு வருவாங்களாம். அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஊருக்கு நல்ல இடத்துக்கு போனாலும் உடனே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. முத நாள் மொதல் அவங்க இருந்தாங்க, அது பின்னால் நான் வீட்டுக்கு கரை போட்டேன். இப்படி எப்போ மக்களை காப்பாற்றி கரை இருந்தாச்சு. என் மயம் பற்றி முடிச்சுட்டு அதோட அவனாக ஏன்டா எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கொடுப்போம், இங்கே படுத்து கிடக்கும். நினச்சா சோறு வாங்குவேன், இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சு சோற்றை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றுங்கிறது தான் எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை, இவன் வாங்கியும் அடிக்கிறக்கா காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல வீட்டுக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பேரம்பேக்கியே வருவாங்க, அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு வைப்பார், அங்கே போவேன். என் சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும்னு வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் கொடுத்து தான் அவங்க கரையேறினாங்கன்னு சொல்லக்கூடாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநல மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின் மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. ரெட்டமுக்கன் திருக்கையை பத்தின விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். இந்த திருக்கைய ரெட்டமுக்கன் சங்குவாயம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மீனவர்கள். இதோட தலையும் மூக்கு பகுதியும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கூர்மையா பிளந்து இல்லைன்னா கவ வடிவுல இருக்குமா. இதனால ஒரு சில மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற பகுதியில கவட்ட திருக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டமுக்க திருக்கைய வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதோட மூக்கு பகுதி சாதாரணம் கிடையாது, ரெண்டு மூக்கு மாதிரி இருக்கிற அமைப்பு, பல்லாயிரக்கணக்கான உணர்வெட்டுகள் இதுல இருக்குதான். இது மூலமா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நண்டு, ரால் இந்த மாதிரியான இறையோட இதய துடிப்ப கூட பார்த்து கச்சிதமா வேட்டையாடுமா. இதோட கண்கள் உடம்பு மேல பக்கத்துல, அதுவும் வாய் வகுத்து பகுதிக்கு மேல இருக்கும். அதாவது அதோட இறைய தன் கண்களால பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க மனம் அதாவது வாசனைகள் மூலமா தான் உணர்வு புரிஞ்சுகிட்டு தான் இது வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால முடக்குவாதம், மூட்டு வலி, அப்புறம் உடல் பலவீனத்துக்கு திருக்க மீன் சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நாட்டுப்புற மருத்துவ நம்பிக்கையும் இந்த திருக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்க கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த குறுக்கு வலி, இடுப்பு வலி, உடல் சோர்வு, அசதி, மயக்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பித்தவாந்தி, இதுகள் எல்லாமே குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த திருக்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு

0: சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
2: இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நண்டு வலை எப்படி ரெடி பண்ணலாம்னு பாக்கலாமா? நண்டு பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான தொழில் அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் எந்த கிராமம் பார்த்தாலும் நண்டு பிடிக்கிற தொழில் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடந்துட்டு இருக்கு. நண்டு பிடிக்கிற அந்த வலையை பத்தின சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். இந்த வலையை தயாரிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கணக்கே இருக்குதான். நண்டு வலை தயாரிக்க போது முதல்ல வந்து கவனிக்கிற ஒரு விஷயம் வந்து கண்ணி அளவு. எந்த அளவு நண்டை பிடிக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கண்ணி சைஸ் தேர்வு பண்றாங்க. பொதுவா 70 to 100 mm வரைக்கும் கண்ணி அளவு பயன்படுத்தப்படுது. கண்ணி வந்து சின்னதா இருந்தா சின்ன நண்டுகள் சிக்கும், பெரிய கண்ணியா இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட அளவிலான நண்டுகள் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கயிறு, அதாவது வலையில வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போட்டதும் நீரோட்டத்துல அப்படியே மிதந்து போயிரும். அதனால பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா வலையோட மேல் கயிறு கீழ் கயிறுன்னு கட்டுவாங்க. இந்த மேல் கயிறுல குறிப்பா அந்த போயாக்கள் அப்புறம் வந்து மிதவை மிதக்கிற இந்த மரக்கட்டைகள் இதுகளை வச்சு கட்டுவாங்க, மேல் கயிறுல கட்டுவாங்க. கீழ் கயிறுல பாத்தீங்கன்னா கனமான பொருட்களை வச்சு கட்டுவாங்க, அதாவது குண்டு ஈயங்காய்ச்சின அந்த டியூப் இதுகளை வந்து கட்டி கீழே விடுவாங்க. இப்படி கட்டி விடுறதுனால இந்த கயிறு வந்து பெரிய பெரிய அலைகள் இல்ல வேற எதுவும் மீன்களோ கடிச்சு இழுத்துட்டு போகாத அளவுக்கு நம்ம எந்த இடத்துல வலை போடுறோமோ அதே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கயறு எவ்வளவு விடணும் அப்படின்றது மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு நீளத்துல கயறை நம்ம வெட்டணும், எவ்வளவு கண்ணி சைஸ் விடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மீனவர்கள் கணிச்சு இந்த வலையை ரெடி பண்ணுவாங்க. இந்த நண்டு வலை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாள் ஆகுமா. ஏன்னா பொருட்கள் எல்லாம் தனித்தனியா வாங்கி அவங்க வந்து ஒன்னா சேர்த்து ரெடி பண்றதுக்கு இந்த நண்டு வலைக்கு 10,000 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே இந்த நண்டு வலையவே கடைகள்ல வாங்கணும் அப்படின்னா ஒரு 15,000-20,000 கூட செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் மீனவர்கள் நண்டு வலையை அவங்களே தயார் பண்ணி கடலுக்கு கொண்டு போறாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநலம் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: Yes, I love this idiot. I love this love of my

0: தாண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. இந்த பகுதியில இந்த குதிரை குழம்பு கிழிஞ்சல் அப்படின்னு சொல்லப்பட்டுற ஒரு சிப்பி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கடல்ல கிடக்கிற ஒரு அரிய வகை சிப்பி தான். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கடலுக்கு அடியில அதுல இந்த சிப்பி வந்து வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, குதிரைக்கு லாடம் அடிப்போம் இல்லையா, அந்த லாடம் மாதிரியே அந்த கால வளைவா இருக்கும் இல்லையா, அந்த வளைவு மாதிரியே ஒரு சிப்பி கிடக்குமா. இதை நம்ம ஒரு ஆளுக பாத்துட்டு என்னடா இது கடலுக்குள்ள குதிரையா ஓடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த லாடம் வந்து அங்கனங்கன அப்படியே கிடக்குமா. இது பெரிய பெரிய பாறைகள் மேல அப்படியே அப்பி பிடிச்சுக்கிட்டு வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிப்பியோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சிப்பி தண்ணியை இழுத்து அதுல இருக்கிற அந்த நுண் கிருமிகளையும் பாசிகளை மட்டும்தான் சாப்பிடுமா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சுத்தமான தண்ணியை வெளியே விட்டுரும். அதனால பல லிட்டர் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணுமா இந்த சிப்பி. இந்த குதிரை குழம்பு சிப்பி வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபயர், அதாவது கடலோட பியூரிஃபயர்னே சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த சிப்பிக்குள்ள எதிர்பாராத விதமா ஒரு சின்ன மண்ணோ கல்லோ போய் மாட்டிக்கிருச்சு அப்படின்னா, தன்னோட பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த சதைகள்ல ஒரு திரவம் வெளியேறுமா. அத அந்த கல்லு மணல் மேல படிவமா படிய வச்சு அது ஒரு முழு முத்தா மாத்திட்டு நமக்கு தருமா. இப்படிதான் சிப்பிகள் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்களை வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குதிரை குழம்பு சிப்பிய வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த திறக்கவே முடியாதான். இது பூட்டின கதவை திறக்காது அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இதோட சதை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமா. இந்த சதையை எடுத்து அவிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். தண்ணிக்குள்ள போட்டு உப்பு போட்டு லேசா அவியப்ப வைக்கும் போதே இந்த சிப்பியோட வாய் இப்படி லேசா திறந்துருமா. அந்த நேரத்துலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சதைகளை எல்லாம் எடுத்து காரசாரமா மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்குமா. முன்னாடி எல்லாம் பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்தியத்துக்கு அருமருந்தாவும் இந்த சிப்பியோட சதைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான் மக்களே. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது உங்களுக்காக, கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த புள்ள பேர் வந்து முத்துமாரி சொல்ற புள்ள. அந்த புள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தானே அன்னைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரேன்டே மேம் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போனேன். போய் அதாவது வலையிலக்குனேன். வலையிலக்குனா ரெண்டா மூணாவது எடுக்கிட்டேன். மூணாவது எடுத்து அடுத்த மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொண்டு வலை வச்சுட்டு இலக்குனா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாமல் போனது ஒரு ஆள் வலையை முடுக்குனா ரெண்டு மூணு டன்னு சூடம் மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கில் எட்டு மணி தண்ணிக்கெல்லாம் வைப்பேன் வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன். ஆமாம் அதான் அங்கே வந்து அரிசி மணிக்கு தான் அந்த ரெண்டாவது மூணாவது கிட்டே அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணாப்பட்ட வார்த்தை. அதாவது பாயை அடிச்சது வந்து அங்கேருந்து ஒளியாந்து இருக்கேன். பாயை கிழிஞ்சு போச்சு. பாய் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடி வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறு இவன் நீ சின்ன பழம் இருக்கான் நாகத்தின் சொல்ற போய அவன் தங்கச்சி தான் எனக்கு சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒளியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாலாம் வந்து கடைக்காரவிலே எனக்கு உருண்டுக்கிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மா எங்கள் அண்ணன்லாம் நாகத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி கொடுத்தான். இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது, மடங்கு கணக்கு தான். அப்போ தரவே தாழ்ந்து வாங்கி காய போடுவாங்க. அது ரெண்டு மூணு மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில திட்டங்கள் பகுதியில இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. மீன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் பெட்டி தான் முக்கியம். இந்த ஐஸ் பெட்டி வாங்குறதுக்கு அரசு மானியம் தர்றாங்க. இதுல அரசு மானியம் தர்ற திட்டம் என்ன அப்படின்றத நம்ம பாத்துரலாமா? இந்த திட்டத்துல 500 கிலோல இருந்து 1000 கிலோ வரை கொள்ளளவு கொண்ட அதிகபட்ச 2 பெட்டிகள் வரை நிதி உதவியா கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பாரம்பரியம் மற்றும் சிறு தொழில் செய்யற மீனவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானியம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 25,000 இருந்து கிடைக்கும். அதாவது ஒரு படகுக்கு பொது பிரிவு மீனவர்களுக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா 60% கிடைக்கும். பெண்களா இருந்தாங்க அப்படின்னா 40% வரை, அதுவும் கூட்டுறவு சங்கங்கள்ல 40% மேலேயே தர்றாங்களாம். தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா உரிமம் சான்றிதழ், அப்புறம் பதிவு சான்றிதழ், படகோட பதிவு உரிமம், அப்புறம் வந்து உயிரியல் தரவு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு இருக்கு இல்லையா, எந்த நபரோட பெயர்ல ஐஸ் பெட்டி வாங்குறோமோ அவங்களுடைய பாஸ்புக், அவங்களோட ஓட்டர் ஐடி, அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் சரிபார்த்து நம்ம மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துல இந்த விண்ணப்பங்கள் அதிகமாவே இருக்கு, கேட்டு பெற்று நம்ம அங்கேயே வச்சு பதிவு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நலவாரிய உறுப்பினரா இருந்தோம் அப்படின்னா முக்கியமா நம்ம மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு போய் விண்ணப்பங்களை பெற்று அங்க பதிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பகுதியில இருக்கிற அதுவும் விசைப்படகுக்கு ஐஸ் பெட்டிகள் தேவைன்னா, நாட்டு படகுகளுக்கு ஐஸ் பெட்டிகள் தேவை அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன்வளத்துறை அலுவலகத்துல போய் விண்ணப்பிச்சு பயன்பெறலாம் சொல்லிட்டு அடுத்ததான் உங்களுக்கான அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநல மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில, அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. இந்த நெய்தல் கைமணம் பகுதியில இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா உப்பு கருவாடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா உப்பு கருவாடா என்ன இது? உப்பு கறி கேள்விப்பட்டிருக்கோம், நத்த கறி கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன உப்பு கருவாடு சொல்றேன் மக்களை கேளுங்க. நம்ம கருவாடு இருக்குல்லையா, எந்த கருவாடா இருந்தாலும் சரி, நெத்திலி கருவாடு இப்ப பாக்கெட்டுகள்ல கடைகள்ல விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இந்த நெத்திலி கருவாடுன்னு சொன்னா யாருக்குமே தெரியாம இருந்தது இல்ல, எல்லாருக்குமே தெரியும். இப்ப நல்லா கருவாடை என்ன செய்யணும் அப்படின்னா தலையை கிள்ளி தண்ணியில ஊற போட்டுருங்க. உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா கருவாடை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அரிசி களைவோம்ல அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற போட்டுடலாம். அப்படி அரிசி களையிற தண்ணி இல்ல அப்படின்னா நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணிக்குள்ள ஊற போட்டுடலாம். அதுக்குள்ள காஞ்ச மிளகாய் இருக்கலையா அதை ஒரு கைப்பிடி அளவு கிள்ளி வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு தினுக்கு உருவி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு பொடுசா நறுக்கி வச்சுக்கலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சு வடசட்டியில எண்ணெயை ஊத்தி அதுல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காஞ்ச மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுடணும். நல்லா கருவேப்பில காஞ்ச மிளகாய் மீடியம் பதத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கருவாட்டை அள்ளி போட்டு நல்லா வேக வைக்கணும். கருவாடு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கும், சீக்கிரமா வெந்துடும். அதனால கருவாடை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. வெந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லேசா எண்ணெய் ஊத்தி மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் நல்லா சின்ன வெங்காயத்தோட பிளேவர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப நல்லா பொன்னிறமா வதங்கி சின்ன வெங்காயம் சுருள கருவாட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த உப்பு கருவாடை என்ன செய்யணும் அப்படின்னா கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கஞ்சிக்கு மட்டும் இல்ல, ரசமோ சாம்பாரோ நம்ம வீட்டுல வெறும் சோரை போட்டு கூட இந்த கருவாட்டை பிரட்டிக்கிட்டு சாப்பிட்ட காலங்கள்லாம் ஒரு காலமா தான் இருக்குதுங்க. நம்ம மீனவர்களும் சரி, நம்ம தாத்தா பாட்டி மூதாதையர்கள் எல்லாருக்குமே பாரம்பரிய உணவு இந்த கருவாடு தான். அதுவும் இந்த உப்பு கருவாடுன்னா சொல்லவே வேணாம். நம்ம வீட்டுல ஒரு மசாலா பொடியோ ஒரு மஞ்சள் தூளோ மிளகாய் தூளோ இல்லாத சமயத்துல ரெண்டு பட்டை மிளகாய பிச்சு போட்டு ஒரு கருவேப்பிலையை உருவி போட்டு அந்த கருவேப்பிலையோட கருவாட்டை வேக போட்டு சாப்பிட்ட காலம் போயிருச்சு மக்களே. இனி இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவா எடுத்துக்கிட்டு தினமும் இந்த உப்பு கருவாடை செஞ்சு சாப்பிடலாமா? அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. காலநிலை மாற்றம் இந்த பகுதியில சூப்பர் எல்நினோ அப்படின்றது பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த சூப்பர் எல்நினோ அப்படின்றது நம்ம பூமி பந்துல நடக்கிற ஒரு பயங்கரமான காலநிலை மாற்றம் தான். சாதாரணமா எல்நினோனாலேயே பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை அதிகமாகத்தான் இருக்குது. ஆனா இந்த சூப்பர் எல்நினோ வந்துட்டா அங்க கடல் தண்ணி வழக்கம் போல இல்லாம அசாத்தியமான அளவுக்கு சூடா ஆகிடும். அதாவது சராசரி வெப்பநிலையை விட 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலவே சூடாயிருமா. இதனால உலகத்தோட வானிலையே தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த சூப்பர் எல்நினோ எப்பயாச்சும் தான் ஒரு முறை தான் எட்டி பார்க்கும். 1982 அதுவும் 83லயும், 1997-98களையும், அதுக்கப்புறம் 2015-2016லயும் தான் ரொம்ப பெரிய சூப்பர் எல்நினோவா பதிவாயிருக்குது நம்ம பூமியில. எப்படி அப்படின்னா, ஒரு பக்கம் வழக்கமா மழை பெய்யுற இடங்கள்ல பயங்கரமா வறட்சி ஏற்படும், குறிப்பா காட்டு தீ பத்தி எரியும். உதாரணமா நம்ம ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா பகுதிகள்ல எல்லாம் இப்ப காட்டு தீ பரவலா வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் வறண்ட பாலைவன பகுதிகள்ல கனமழை கொட்டி திக்கும். உதாரணமா தென் அமெரிக்கா நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பர் எல்நினோ வரும். அப்படி சூப்பர் எல்நினோ வந்துச்சு அப்படின்னா வழக்கமா நமக்கு கிடைக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை இல்லாம, அதனால கடுமையா கோடை காலமும் விவசாயத்துக்கு தேவையான மழையும் இல்லாம வறட்சி ஏற்படும். பூமியோட ஏசி கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே ஒரு ஃபயர் பாக்ஸா மாறுற மாதிரி ஒரு இயற்கை விளையாட்டு தான் இந்த எல்நினோ. அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநல மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சதானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட கதைகளை கேட்டுக்கிட்டே, கடல் மக்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டே, பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பயணத்துல பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பயணம் இப்போ நிறைவுக்கு வரப்போகுது. ஆமாங்க, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பகுதியில முதலாவதா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல போர்ச்சுகீசியர்களுடைய வருகையை பத்தி நான் வரலாற்று தகவல்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டமுக்கன் சங்குவாயன் திரு, அந்த திருக்கைன்னு கடல்ல இருக்கிற அரிய வகை வளங்களை பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மீனவர்கள் பயன்படுத்துற அந்த நண்டு வலை எப்படி தயாரிக்கிறாங்க, அதுக்கு என்ன முறைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். கடல்ல கிடக்குற குதிரை குழம்பு சிப்பி, அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஐஸ் பெட்டி வழங்குறதுக்கு அரசு கொடுக்கிற திட்டங்கள் மானியங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம பாரம்பரிய உணவு முறைகள்ல ஒண்ணா உப்பு கருவாடு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பத்தி செய்முறை விளக்கத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட மட்டும் நம்ம பயணம் நின்னுடல. காலநிலை மாற்றத்துல எல் நினோ ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த நிகழ்வு ஏற்பட்டா நம்ம பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, கடலையும் கடல் சார்ந்த வாழ்க்கையையும் அது எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி வரலாறுகளையும் கடல் வளங்களையும் மீனவர்களோட தொழில இருந்து பாரம்பரிய உணவு வரைக்கும் காலநிலை மாற்றத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த பயணம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களுமே கத்து கொடுத்திருக்கு. இந்த பயணம் ஒரு கட்டத்துல முடிஞ்சாலும் கடலை பத்திய நம்ம தேடல் முடியவே முடியாது. தொடர்ந்து கேளுங்க கடலோட கதைகளையும் கடல் மக்களோட குரல்களையும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடல்களை கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 முதல் 1.6 உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னு, இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2010 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுமம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போவையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்பவும் மாதிரிக்கு 6 மணி கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருச்சான் தீவில் ஆங்கர் வைக்கிறக்குல நான் கிடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்சலக்குள்ள பாசி எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்க இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்துச்சு. அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்பில் வந்துச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சு அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேன்னு சொல்லிட்டு வரையில் நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனால் தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்னு உள்ள ஒரு நிலை. வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்மளுக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோட அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் விஷ உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களே, வீட்டுக்காரவளும் யார் வள்ளத்திலையும் வத்தையிலும் போயிடறா கூட இங்கே பதக்க பதக்குன்னு தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோடு சொல்றது நான் சுல்தானா. 9-10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு கமலா முரளி எழுதின யாருக்கு வாய்ப்பு. கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா? அந்த பிரபலமான டிரெஸ் கடையோட அதிபர் தான் பாஸ்கரன். அவருக்கு கிருஷ்ணச்சந்திரன் அப்புறம் ரவிச்சந்திரன் ரெண்டு பசங்க. ரெண்டு பேருமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன் அப்பாவோட ஆபீஸ்ல உதவி மேலாளரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. பாஸ்கரன் தன்னோட ஆபீஸ்ல அவரோட பொறுப்புகளை தன்னோட பசங்கள்ல ஒருத்தருக்கு கொடுக்கறதா திட்டவட்டமான முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அந்த ஐயாக்கு வயசாகிருச்சு. பசங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தம் முழு ஓய்வடையணும்னு அவரு தெளிவான எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு தன்னோட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டாரு. கிருஷ்ணா, ரவி, ரெண்டு பேரும் இங்க வாங்கப்பா, சொல்லுங்கப்பா. கிருஷ்ணா, உனக்கு ரெண்டாவது மாடியில இருக்கிற என்னோட ரெண்டாவது ரூம கொடுக்கறேன். அப்புறம் ரவி, உனக்கு மூணாவது மாடியில இருக்கிற என்னோட மூணாவது ரூம தரேன். இப்ப மணி சரியா 11. நான் சரியா 1 ஆகவும் உங்க ரெண்டு பேரோட ரூமுக்கும் வருவேன். அங்க வந்து நல்லா சுத்தையும் முத்தையும் பாப்பேன். அதுக்குள்ள உங்களோட ரூம நீங்க ரெடியா வச்சுக்கணும். ஆனா அப்பா, எதுக்காக ரெடியா வச்சுக்கணும்? என்ன விஷயம்? சொல்றேன் ரவி, சொல்றேன். அதுதான் உங்களோட தேர்வு. ரூம பார்த்ததுமே எனக்கு மன நிறைவா இருக்கணும். ஆளுக்கு 1,00,000 கொடுக்கறேன், வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ரூம் நீட்டா இருக்கணும். செகண்ட் ஃப்ளோரும் சரி, தேர்ட் ஃப்ளோரும் சரி. இன்னைக்கு கடைய நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் திறக்கலான் இருக்கேன். அது வரைக்கும் இந்த கடைய நான் பூட்டி வைக்க போறேன். யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு தோன்றத பண்ணுங்க. ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்காகவும் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு ஒத்துழைச்சே ஆகணும் அப்படின்னு பாஸ்கரன் அவங்க பசங்களை பார்த்து கேக்கும் போது ரெண்டு பேருமே சுறுசுறுப்பா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கு வாய்ப்பு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிற தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: நான் யாரு, எனக்கு ஏதும் தெரியலையே.

0: டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநலம் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. யாருக்கு வாய்ப்பு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்கரோட ரெண்டு பசங்களும் நல்ல புத்திசாலி பசங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. ரெண்டு பேருக்குள்ளயுமே போட்டி மனப்பான்மை இருக்கும். நீயா நானான்ற குணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். ரெண்டு பேர்கிட்டயும் 1 லட்சம் இருக்கவும் டக்கு டக்குன்னு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு போய் நீளமான வட்ட மேச, அப்புறம் அழகான சேருங்க, பெரிய டேபிள் ஃபேன்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெரிய லாரியில ஏத்திக்கிட்டு வந்தாரு. ரொம்ப துரிதமா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தனால பதட்டத்தோட இருந்தாரு. வேலை பார்க்கிற ஆட்களை கூப்பிட்டு மர ஜாமான்கள் எல்லாம் தன்னோட ரூம்க்கு எடுத்துட்டு போய் வச்சிட்டாரு. ரெண்டாவது மாடியே நிறைஞ்சு இருந்துச்சு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுல கிருஷ்ணா ரொம்ப பதட்டத்தோட இருந்தார். எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு அப்படியே டென்ஷனா இருந்தார். அது எல்லாத்தையும் பாஸ்கரன் ஐயா நல்லா கவனிச்சார். ஒரு பக்கம் கிருஷ்ணா பதட்டத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க, ரவி எங்கேயும் போகல, ஏன் ஒரு 8 கூட எடுத்து வைக்கல. கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சார். அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கடையில இருந்து ஒரு ஏர் கூலர் ஒன்ன வரவழைச்சார். வண்டியில இருந்து அந்த ஏர் கூலர் வந்து இறங்கவும் ஆட்களை கூப்பிட்டு மெல்ல தூக்கிட்டு லிப்ட்ல வந்து வச்சு 3வது மாடிக்கு கொண்டு வந்துட்டார். அப்புறம் தப்பாக்கு பிடிச்சமான சந்தன வாசனையோட இருக்கக்கூடிய ரூம் ஃப்ரெஷனரையும் மாட்டி வச்சார். அதாவது மனமூட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், உப்பு பிஸ்கட்டு, அப்புறம் மோரு, இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார். எங்கேயும் போல, எல்லாம் ஒரு போன் கால்லயே முடிச்சிட்டார். ரவியை தேடி அவரு கேட்ட எல்லா பொருட்களும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல தொடர்ந்து என்ன சொல்லுங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன இவன் எங்கேயும் போய் அலையாம உட்கார்ந்த இடத்துல வேலையை முடிக்கிறான், என்ன ஆக போதுன்னு தெரியலையே. நான் தான் இங்க ஓவரா அலைஞ்சிட்டு இருக்கணும், ரவி மாதிரி ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கலாமோ. அப்பா என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியலையே. பாப்போம் என்னென்னவோ வாங்கிட்டு வந்து வைக்கிறான், யாருக்குள்ள மாட்டான், ஜில்லு தண்ணிய மண்பானையில ஊத்தி வைக்கிறான், மோர வாங்கிட்டு வந்து வைக்கிறான், என்ன பண்றான்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கிருஷ்ணா அவர் மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு இருந்தார். 2 மணி நேரமும் ஆச்சு. பாஸ்கரன் அவங்க பசங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற 2 தளங்களையும் பாக்குறதுக்காக வந்தார். முதல்ல கிருஷ்ணாவோட ரூமுக்கு போக பதட்டத்தோட வெளியில வந்த கிருஷ்ணா, அப்பா என்கிட்ட நீங்க ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நானே வந்திருப்பேன், எதுக்கு உங்களுக்கு அலைச்சல், இந்த பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ப நான் தான் ரன் பண்ண போறேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கவலையே வேண்டாம், நீங்க நம்பி என்கிட்ட இந்த கடையை ஒப்படைக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு செலவாச்சு, 1 லட்சம் தான் ஆச்சா இல்ல அதுக்கு மேல ஆச்சா? சொல்றப்பா சொல்றேன், ஆனா நல்ல திருப்தியா பண்ணிட்டேன், நல்ல தரமுள்ள மர மேசைகளையும் சேரையும் வாங்கிட்டேன். அப்புறம் நம்மளோட ஆபீஸ் மீட்டிங் நடத்தும் போது வர்ற எல்லாரும் நல்லா உட்காருவாங்கல்ல, மரச்சேரல உட்காரும் போது அவங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும், எல்லாருக்கும் மன நிறைவா இருக்கும்பா, பாத்து பாத்து வாங்கிருக்கேன், தேக்கு மரத்துல பண்ணதா. கிருஷ்ணா இப்ப நான் உன்கிட்ட இதெல்லாம் கேக்கல, செலவு எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறேன்,

செலவு தானே, உடனடியா பண்ண வேண்டியிருந்தனால கூலி நிறைய கொடுக்க வேண்டியிருந்துச்சுப்பா. அதை என்னோட சொந்த பணத்திலே கொடுத்துட்டேன். மரஜாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 100,000 போக இன்னும் 10,000 கொடுக்கணுமா, கடைக்காரர் சொன்னார். அப்ப நான் கொடுத்த 100,000 அது நீங்க எனக்கு கொடுத்தாது என் பணம் தானே, அதான் என் கை காசை போட்டு பண்ணேன்னு சொன்னேன். இது எல்லாமே பார்த்து பார்த்து நானே பண்ணி வாங்கிட்டு வந்தேன். என் கிட்ட கொடுத்தாப்ப அது என் பணம் தானேப்பா, இன்னும் 10,000 தேவைப்படுது, கடனுக்கு வச்சிருக்கேன், போய் நாளை பின்ன கொடுத்துறேன், நீங்களே கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தலையை சொரிஞ்சபடி கிருஷ்ணா சொல்லும்போது அப்பவே அவங்க அப்பாக்கு சங்கடமா போச்சு. இவனை நம்பி கடையை கொடுக்கறதா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சபடி அவரு அங்கிருந்து 3வது மாடிக்கும் போயிட்டாரு. சரி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. யாருக்கு வாய்ப்பு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். மூணாவது மாடிக்கு போனாரு பாஸ்கரன் ஐயா.

வாங்கப்பா வாங்க, டைம் முடிஞ்சிருச்சோ. நல்ல வாசனையா இருக்கே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தன வாடையாச்சே. எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி ரவி தெரியும்? நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது, ரொம்ப இதமா இருக்கே. உட்காருங்கப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கும் சந்தனம்னா ரொம்ப பிடிக்கும். வர்ற கஸ்டமர்ஸ்க்கும் அது நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. உள்ள வரும்போதே சந்தன வாடைய முகர்ந்தபடி வருவாங்கல்ல, அதுக்காக தான் யோசிச்சு பண்ணேன். முதல்ல சேர்ல உட்காருங்கப்பா. எல்லாருக்கும் இனிப்பு பிஸ்கெட்டை பிடிக்குமான்னு தெரியாது, அதான் உப்பு பிஸ்கெட்டை வாங்கி ஒரு டப்பால ரெடியா வச்சிருக்கேன். மோரும் வச்சிருக்கேன், வரவங்களுக்கு அதை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. சூப்பர்டா கண்ணா. சரி, நான் கொடுத்த 100,000 எப்படி செலவு பண்ண? ரொம்ப சிம்பிள்பா. என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன், நீங்க கவனிச்சு வச்சுக்கோங்க. நானும் எழுதி வச்சிருக்கேன். ஏர் கூலருக்கு வாடகை கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சாண்டல் ஃப்ரெஷ்னருக்கு ஒரு 1,000 செலவாச்சு. பிஸ்கெட்டு அப்புறம் மோரை வரவழைக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் நெஞ்ச செலவாச்சு. எல்லாத்தையும் சேர்த்தா 2,200 தான் வந்துச்சு. என்னோட உழைப்புக்கு 300 போக மிச்ச பணம் இங்க இருக்குப்பா. கீழே ஒரு மிஷின் ரிப்பேரா இருக்கு, அதை ரெடி பண்றதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தலான் இருக்கேன். இதுல எதுவும் நான் வீண் செலவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மிச்ச பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துறேன். அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணணும்னா மீத பணத்தை நீங்க என்கிட்டயே கொடுங்க, நானே பாத்துக்கிறேன் வேலையை. வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். சேமிப்புல அந்த பணத்தை போடணும்னு நினைச்சேன், அதுவும் கடையோட பேர்ல. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாப்பா? அமைதியா என்னையே பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல ரவி, நான் பிரமிச்சு போய் உன்னை பாக்குறேன். உன்னோட சூட்சமமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதுரியமா யோசிக்கிற, நல்ல வேலை பாக்குற, அதான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன முடிவுப்பா? பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலான்னு தான்ப்பா. உன் அண்ணன்கிட்ட கொடுக்கலாமா இல்ல உன்கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுக்கு 2 யோசிச்சு பாத்துட்டேன். யாருக்கிட்ட கொடுத்தா கடன் நல்லா இருக்கும்னு யோசிச்சா நீ தான் என் கண்ணு முன்னாடி வர. கிருஷ்ணா கிட்டையும் விஷயத்த சொல்லிருவோமா? அப்பா அண்ணன் தப்பா எடுத்துக்க போறாருப்பா. என்ன ரவி, சரியா யார் வேலை பாக்குறாங்களோ அவங்க கிட்டதான பொறுப்பை கொடுக்க முடியும். வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் ரவி, அத சரியா பயன்படுத்திக்கிறதுலதான் சாதுரியத்தனமே இருக்கு. நீ வா, நம்ம போய் முதல்ல கிருஷ்ணாவை பாப்போம் அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் ஐயா அவங்க பையனை கூப்பிட்டு கிருஷ்ணாவை பாக்குறதுக்காக போனார். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில்.

0: ராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாம்பன் பல்ஸ் 24 மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பெண்கள் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள், பொதுநல மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஆர் சகானா MBBS அவர்கள், பொதுநல மருத்துவர்கள் டாக்டர் கே இளையராஜா MBBS DPMR, டாக்டர் பி ஜான் MBBS, டாக்டர் அப்துல் MBBS மற்றும் டாக்டர் முத்துப்பாண்டி MBBS ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் இம்முகாமில் இரத்த சோகை, தைராய்டு, சர்க்கரை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கு இலவசமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். டாக்டர் இளையராஜா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிரஸ்ட், ராஜேஸ்வரி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசரகால சிகிச்சை மையம் இணைந்து நடத்தும் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவ முகாம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான அலை பாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. ரவி, அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்க? உன் ரூம் அப்பா பாத்துட்டாரா? எப்படி ரெடி பண்ணிருக்க? அப்பா திட்டிருப்பாரு. உன்ன மோர் பானே தூக்கிட்டு போன, மண் பானே தூக்கிட்டு போன, ஏர் கூலர்லாம் தூக்கிட்டு போனியே, என்ன ஆச்சு? என் ரூம் பாத்தியா, எல்லாமே தேக்கு மரத்துல பண்ண சேரு டேபிள். வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிர்ந்து போயிருவாங்க. என் ஃப்ளோர்ல தான் எல்லாரும் நிறைய நேரம் நிப்பாங்க. ஜாமா வாங்குறேன்ற பேர்ல இந்த சேர்லயே உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்து பார்த்து பண்ண எல்லாத்தையும் 110,000 செலவாச்சு. உனக்கு எவ்வளவு செலவாச்சு? ஓ, மூஞ்சே சரியில்லையே. அப்பா கிட்ட நல்ல டோஸ் வாங்கிட்ட போலயே. கிருஷ்ணா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தேவையில்லாம பேசாத. என்னப்பா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு? சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசலப்பா. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமா பேசுறேன். ரெண்டு பேருக்கிட்டையும் சமமா தான் அமௌண்ட்ட கொடுத்தேன். உனக்கு 1,00,000, அவனுக்கு 1,00,000. ஆனா அத அவன் சிக்கனமா பயன்படுத்தி மிச்ச பணத்தை என் கையில கொடுத்துட்டான். நீ என்ன பண்ண, 1,00,000 மேலையும் செலவு பண்ணிருக்க. அப்போ கடையோட பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேள்வி கேட்டா நான் கண்ணை முடிட்டு ரவின்னு தான் பதில் சொல்லுவேன். இந்த கடையோட பொறுப்பை கொடுக்கறது சாதாரணமான விஷயமா என்ன? இந்த கடையோட ஒவ்வொரு மூலையிலயும் என்னோட வியர்வை துளிகள் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்னா அதுல என்னோட உழைப்பு இருக்கு. ஈஸியா உன்கிட்ட கடை கொடுத்தானே வை, அப்புறம் நீ திவானா கிட்ட போயிருவ. உன்னை பார்த்தாலே தெரியுது. இங்க பாரு கிருஷ்ணா, உனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு தேவை. வாய்ப்பு யாருக்கு வருதோ அவங்க அதை பயன்படுத்திக்கிறது தான் சாமர்த்தியத்தனம். ரவி கிட்ட அது இருக்கு, அவன் கடையை பாத்துக்கட்டும். நீ எப்பயும் போல ஆபீஸ் மேனேஜிங் ஒர்க்க பாத்துக்கோ. கடையை பாத்துக்கோங்க, நான் மேனேஜிங் ஒர்க்க பாத்துக்கிறேன். யார் பார்த்தா என்ன? அப்பா, நான் கணக்கு வழக்கே பாத்துக்கிறேன். அண்ணனே நிர்வாகத்தை எடுத்து நடத்தட்டும். இல்லப்பா ரவி, கிருஷ்ணாக்கு இன்னும் பொறுப்பு தேவை. அவன் உன்னை பார்த்த முதல்ல கத்துக்கட்டும். மன்னிச்சிரு ரவி, உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசிட்டேன். வீண் செலவு பண்ணக்கூடாது, சேமிக்க கத்துக்கணும்னு உன்கிட்டதான் நான் கத்துக்கிட்டேன். இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சரியா பண்ணுவேன். வீண் விரையும் பண்ணவே மாட்டேன். சரியா யோசிச்சு கரெக்டா முடிவெடுப்பேன். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட தம்பி, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அவங்க தம்பிய அன்போடு கட்டி பிடிச்சாரு. காலங்கள் உருண்டோட ரவி அந்த துணிக்கடைய நல்லா நடத்தினாரு. கிருஷ்ணாவும் அவங்க தம்பிக்கு ஒத்தாசையா இருந்து கடைய நல்லா பாத்துக்கிட்டாரு. தன்னோட ரெண்டு பசங்களும் ஒத்துமையா கடையை நடத்தும் போது அது பாஸ்கரன் ஐயாக்கு மென்மேலும் நம்பிக்கையை தான் வளர்த்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பு உள்ளங்கள் கூட இந்த 1 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தது நான் சுல்தானா. போயிட்டு வரேன்.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்புல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வேற பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பொறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நம்ம கடல் ஒசையசம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: சதாபா,
1: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
2: புட்டேன்.
1: சபாஷ். நாவீர சூர
2: அடிக்கடுவா.
1: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
2: சாரு
1: எதுக்கும் துணிஞ்ச வண்டா.
2: துணிஞ்ச வண்டா
1: யாரோட டா போடுறீங்க? ஆட மாப்பிள்ள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்பில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒண்ணு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள்
2: எல்லாத்தையும்

0: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

வந்த இடம் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல்புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து இயலும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒண்ணு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

படித்தால் மயக்கத்தை கொடுக்கும்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்சாரம் என்று சொல்லணும் அளவோடு உள்ள வரணும். மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்கவர்மா.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அப்பவையா மம்மை அப்பவையா மம்மை அப்பா சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா

பார்வையில் கல்லூருமோ கல்லூரில் தள்ளாடுமோ சொர்க்கேரு மது கிண்ணம் மலர் மஞ்சள் நமக்கு.

स्वर्ग से மறுக்கிண்ண மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமாட்ட.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்புல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னு, இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 33 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்ன கேட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேய சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரு போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னு, இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.